0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: அறிவு நமக்கு எவ்வளவு அதிகாரத்தை வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் குணம் மட்டும்தான் நம்மளுக்கு மரியாதையை பெற்று தரும். இன்னைக்கு சனிக்கிழமை வாரத்துடைய கடைசி நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். நாளைக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகலாம், ஏற்காடு போகலாமா இல்லை மேட்டூர் போகலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளானிங்கில் இருப்பீங்க. அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக அதே நேரத்தில் ஸ்பீடாக போயிடணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுத ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு மனுஷன் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, அவரை மக்கள் உண்மையா மதிக்கணும் அப்படின்னா அவருடைய குணத்துக்காக மட்டும்தான். அறிவு நமக்கு அதிகாரத்தையும் வெற்றியையும் புகழையும் கொடுக்கலாம். ஒரு மருத்துவர் தான் ஆசிரியர், அதுக்கப்புறமா விஞ்ஞானி, அப்படி இல்லைனா தலைவராக உதவும். அதே நேரத்தில் நல்ல குணம் இல்லை அப்படின்னா அந்த அறிவுடைய மதிப்பு காலப்போக்கில் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஒரு மரம் உயரமாக வளர்கிறதுக்கு அதோடைய வலிமையை தான் காட்டும், ஆனால் அது தரக்கூடிய நிழலும் கனியும் தான் மக்களுக்கு பயந்துடும். அதே மாதிரி தாங்க அறிவு அப்படிங்கிறது ஒருத்தரை உயர்த்தலாம், ஆனால் அவருடைய பணிவு, அன்பு, நேர்மை, மனிதநேயம் இதுதான் அவருடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத மக்களுடைய மனசில் நிறுத்தும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, பார்க்கலாம் இன்னைக்கு மழை வருதா எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, விமான டயர்களில் நிரப்பப்படும் வாயு எது? விமான டயர்களில் நிரப்பப்படும் வாயு எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறதமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே அசோக் சரணுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. 4ஆம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க, தஸ்தாயேவஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா FM-ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா FM-ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: டே மச்சான், எக்ஸாமுக்கு படிச்சியா?
8: ஹேய், என்ன பழகுண்டா இது, என்ன பார்த்து படிச்சியா படிச்சியான்னு கேட்டுட்டு இருக்க? எக்ஸாமுக்குலாம் படிக்கல.
7: பயமா இல்லையாடா?
8: பயமா எனக்கா? இல்லவே இல்லை.
7: என்னடா
9: மேக்ஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
9: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியில்.

வந்துட்டு சரி பண்ணும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு போட்டிருந்துச்சு. ஸோ இதே மாதிரியே நம்மளுடைய சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், வால் கத்தரிக்காய் 50 ரூபாய், கண்ணாடி கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 48 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 45 ரூபாய், பீர்க்காங்காய் 46 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 94 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், பட்டை அவரை 70 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 140 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, தாத்தகாப்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இன்றைக்கி சந்தைக்கு காய்கறிகள் வாங்குறதுக்காக போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து தான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினுடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இப்போது மின்சாரத்துடைய தேவையுமே ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது, அதே நேரத்தில் அதோட பற்றாக்குறையுமே இருக்குது. அதனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் மின்சாரத்தை சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது பற்றின ஒரு அப்டேட் தான் அங்கே வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி ரெண்டு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன இடங்கள்ல அப்படின்னா, கந்தம்பட்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மெய்யந்தெரு, சிவதாபுரம், கொத்தாங்காடு, காட்டூர், வண்டிக்காரன் நகர், கந்தம்பட்டி, கோனேரிக்கரை, சண்முக சிட்டிக்காடு, ஆண்டிப்பட்டி, வேடுகத்தாம்பட்டி, திருமலைகிரி, புத்தூர், நெய்க்காரப்பட்டி, பெருமாம்பட்டி, சேலத்தாம்பட்டி, வட்டமுத்தாம்பட்டி, மஜ்ரா கொல்லப்பட்டி, தலவாய்ப்பட்டி, சர்கார் கொல்லப்பட்டி, சுந்தர் நகர், மல்லமுப்பம்பட்டி, காந்தி நகர், சித்தனூர், கக்கன் காலனி, உடையார் தோட்டம், அரியா கவுண்டம்பட்டி, எம்ஜிஆர் நகர், காமநாயக்கன்பட்டி, ராமகவுண்டனூர், போடிநாயக்கன்பட்டி, சோளம்பள்ளம், பழைய சோரமங்கலம் ஜங்ஷன், ரங்காநகர், உழவர் சந்தை. இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி ஐவேலி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால சங்ககிரி நகர், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், தேவண்ண கவுண்டனூர், சுண்ணாம்புக்குட்டை, ஐவேலி, ஒலக்கச்சின்னானூர், தங்காயூர், அக்கமாப்பேட்டை, வடுகப்பட்டி, இடையப்பட்டி, வளையச்செட்டிப்பாளையம், ஆவரங்கம்பாளையம், வைகுண்டம், இருகாலூர், வெள்ளையம்பாளையம், காளிகவுண்டம்பாளையம், இந்த பகுதிகள் இடத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களோட வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. காலைல 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ ஏதாவது மின்சாரம் சம்மந்தமான வேலைகள் இருக்குது அப்படின்னா டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிறப்புள்ள சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது தங்கத்தோடைய விலை இருக்கு இல்லையா, தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும், ஒரு நாள் அதிகமாகுது ஒரு நாள் கம்மியாகுது, இப்படியே தான் வந்துட்டு அவங்களுடைய அந்த நிலை வந்துட்டு போயிட்டுருக்குது. ஆனால் சில நாட்களாகவே தொடர்ந்து தங்கத்தோடைய விலையும் வெள்ளியோடைய விலையும் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்பலாம் குறையலை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிட்டு தான் இருந்துட்டுருக்குது. அந்த வகையில் இப்போது ஆபரண தங்கத்தோடைய விலை பவுனுக்கு 400 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது அப்படின்னு அங்கே தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று தங்கத்துடைய விலை பவுனுக்கு 400 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,480 ரூபாய்க்கும் பவுனுக்கு 115,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 285 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்துடைய விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைஞ்சி 14,430 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 400 ரூபாய் சரிவடைஞ்சி 115,440 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைஞ்சி 280 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவடைஞ்சி 2.80 லட்சம் ரூபாய்க்கு இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து தங்கத்தோடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் குறையுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,275 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 114,200 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 275 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,75,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.75 காசுகளாக இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முட்டையோடைய விலை 5.70 காசுகளாக இருந்துச்சு, இப்போ 5 காசுகள் மேலும் உயர்த்தப்பட்டு 5.75 காசுகளாக இப்போ விற்பனையாகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் அதிகமாக போகுதா இல்லை முட்டையோட விலை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலையுமே இப்போ கொஞ்சமாக வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 280 ரூபாய் கிராமுக்கு இருந்துச்சு, ஆனால் இப்போ 275 ரூபாய்க்கு தான் இருக்குது. 5 ரூபாய் வந்துட்டு கிராமுக்கும் பாருக்கு 5,000 ரூபாய் வரைக்குமே சரிவடைஞ்சிருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் குறைய போகுதா அப்படிங்கிறத. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சேலத்துக்குமே வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். ஆனால் சேலம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட 17 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் 4 பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா, தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையுமே ஸ்டார்ட் ஆகியிருக்குது. கடலோர கர்நாடகா மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டிருக்குது. தமிழகத்தில் இன்றைக்கி மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றைக்கி மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அங்கே ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் இன்னைக்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவுமே தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேலத்திலுமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கொடையோ ரெயின்கோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க, அதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம சேலம் மேட்டுரணியோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.86 அடியாகவும், நீரிழப்பு 41.81 டிஎம்சியாகவும் வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1454 கனஅடியாகவும், அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ 1454 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமானுச்சு, அதாவது 4000 அப்படிங்கிற அளவுக்கு அதிகமானுச்சு, ஆனால் திரும்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. நேற்று 2000 அப்படி மாதிரி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி வந்துட்டு 1454 அப்படி மாதிரி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே நேரத்தில் நீர் திறப்பு கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்குமே இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் மதன் தங்கத்துறையுடைய யாரு அவ இங்கே இருக்க அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு சுற்றுலாத்துறையில இணையணும், அதில் வந்துட்டு ஒரு ஜாப்ல இணையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இப்போ உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் உதவி சுற்றுலா அலுவலர் பணியிடங்களுக்கு இப்போ விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. சுற்றுலா மற்றும் பயணவியல் பட்டப்படிப்பு அல்லது ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சவங்க, சுற்றுலாத்துறையில டிப்ளமோ முடிச்ச இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தகுதியானவர்கள் TNPSC exams.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வர ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சுற்றுலாத்துறையில் வந்துட்டு பயணவியல் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா வந்துட்டு சுற்றுலாத்துறையில் டிப்ளமோ முடிச்ச இளைஞர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன வெப்சைட்டில் அப்படின்னா, TNPSC exams.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வர ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பிக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா, மறக்காமல் அவங்ககிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், குகை இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஜென்ரலாக பண்ணுற தப்பு, நம்ம அடிக்கடி அவசரமாக இங்கே வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கப்புக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டில் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாருமே கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் ஒன்று கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, விமான டயர்களில் நிரப்பப்படும் வாயு எது, விமான டயர்களில் நிரப்பப்படும் வாயு எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக மார்ட்டின் கார்டினுடைய குண்டு குள்ளி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
3: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
0: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
1: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏர்போர்ட்ல வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அது வந்து ஒரு ஆசையா இருக்குதா? அப்போ இந்த அப்டேட் கண்டிப்பா உங்களுக்காக தான். இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இந்திய விமான நிலைய ஆணையத்தில், அதாவது ஏஏஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிறுவனத்தில் வந்து காலி இடங்களுக்கு இப்போ அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள்ல அப்படின்னா, செக்யூரிட்டி ஸ்கீனர் பிரிவில் பாட்னாவில் 37, உதய்பூர்ல 34, அதுக்கப்புறமா திருச்சியில 28, கொல்கத்தாவில 25 உட்பட மொத்தமா 158 இடங்கள் காலியா இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 27 வயசுக்கு கூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு, இந்த 2 முறை மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 750 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 100 ரூபாய் தான் கட்டினம் அப்படி மாதிரி ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 8/6/2026, அதாவது வர திங்கக்கிழமை சாயங்காலத்துக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா aaiclas.aero aaiclas.aero அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது இது பற்றின கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்கள் அந்த வெப்சைட்டில், அதாவது aaiclas.aero அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து தேவைப்படுது அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யார் அப்படின்னா, சின்ராஜ். அவங்க வந்துட்டு ஓமலூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சின்ராஜ். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக இருக்க நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து என்னென்ன வெற்றிகள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் வெற்றிகளை பார்க்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததாக உங்களுக்காக ஏர் ஆனந்த் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போது மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாலுமே சென்னை மற்றும் பல இடங்களில் வந்துட்டு வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே தான் வந்துட்டு நின்று வருது. அந்த வகையில் இப்போ மீனம்பாக்கத்தில், சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி அளவுக்கு வந்துட்டு வெயில் அடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று 12 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது. சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 41.4 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே பதிவாகிருக்குது. அதே மாதிரி சென்னை நுங்கம்பாக்கம், கடலூர், புதுச்சேரி பகுதிகளில் தலா 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40.2 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகிருக்குது. அதிராம்பட்டினம், காரைக்கால், மதுரை, நாகப்பட்டினம், பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர், திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் தலா 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகியிருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் வந்துட்டு வெயிலுடைய தாக்கமும் வந்துட்டு அதே மாதிரி தான் எழுந்து வருது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு. இப்போ அடுத்ததான் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்படி தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படி அப்படின்னா, இப்போ பால்வெளியில் இது வரைக்குமே மனிதன் ஆராயாத பகுதிகளில் 100,000 புதிய கிரகங்களை கண்டறிஞ்சிருக்காங்க நாசா நிறுவனம். இங்கே வந்துட்டு உருவாக்கி வந்த நான்சி கிரேஸ் ரோமன் அப்படிங்கிற இந்த தொலைநோக்கி மூலமாக விண்வெளி வேட்டைக்கு தயாராக இருக்குதான். அதே மாதிரி இது வரைக்குமே 6,300 கிரகங்கள் மட்டும்தான் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புது கிரகங்களை மட்டுமே கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இது ஒரு புதிய மைல்கல்லாக இருக்கும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வர செப்டம்பர் மாதம் விண்ணில் ஏவப்பட இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனாயஃபம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள் பார்க்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், அப்புறமா வந்துட்டு பயங்கர வைரலான விஷயங்கள் எல்லாமே கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணிக்கும் குரு அவங்களோட. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான 8 திக்கும் நமக்கு நிகழ்ச்சி தலைப்பு என்னன்னா, மனித வாழ்க்கையில் பயம் தடையா பாதுகாப்பா. மனித வாழ்க்கையில் பயம் தடையா பாதுகாப்பா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எடுத்துக்கும் நமக்கு ஒரு நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததாக டெல்லி போடைய வாண்டட் வைட் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. சேலம் மாவட்டத்தில் தாட்கு சார்பில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு அழகு கலை மற்றும் சிற்ப சிகை அலங்காரம் ஆகிய பயிற்சிகள் வந்துட்டு வழங்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது அப்படின்னும், அதோடைய அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு அழகு கலை மற்றும் சிகை அலங்கார பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வதை இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். 15 வயசுலேருந்து 35 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பயிற்சியுடைய கால அளவு 45 நாட்கள். அது மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்டத்தில் பயிற்சி நடக்க இருக்குது. தகுதி பெறக்கூடிய நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகையை தாட்கோவால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் தேர்ச்சி பெறக்கூடிய தகுதியான நபர்களை பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக ஆரம்பகால ஊதியமாக சுமார் 15,000 முதல் 25,000 வரைக்குமே வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் சேருவதற்கு www.thoughtco.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. யார் அப்படின்னா சுதாகர். அவங்க வந்துட்டு வீராணம் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சுதாகர். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக இருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பறீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பிறப்பாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்கள். அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாரு முல்லையன் பிஎஸ்பியுடைய காம்போவில் எம்ஐஎம்எஸ் சாங் வந்துக்கிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக என்ன வெயிட்டிங்ல இருக்குது அப்படின்னா, இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதான். இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, மனித வாழ்க்கையில் பயம் தடையா பாதுகாப்பா. மனித வாழ்க்கையில் பயம் தடையா பாதுகாப்பா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நிலை என்ன, 9 7 8 7 7 0 0 8 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 அப்படின்னா விமான டயர்களில் நிரப்பப்படும் வாயு எது, விமான டயர்களில் நிரப்பப்படும் வாயு எது அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் நைட்ரஜன். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ருக்மணி பாட்டி தாதக்கா பாட்டியிலிருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்கா பாட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, காவியா, தினேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்டத்த விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களே, மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. கேட்டு நம்ம மக்கள் எல்லாருக்குமே ஒரு உற்சாகமான காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியில பேச வந்திருக்கேன். நான் உங்க ஸ்ரீஹரிணி. இன்னைக்கு நான் என்ன கேம் உங்க கூட எல்லாருக்கும் விளையாட போறேன் அப்படின்னா எண்கள் விளையாட்டு தான். ஸோ நான் வந்து ஒரு 5-6 நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை ரிவர்ஸ்ல சொல்லணும். ஸோ ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படின்ற இந்த விளையாட்டை தான் நான் இன்னைக்கு உங்க கூட விளையாட போறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட
1: உங்களுக்கான
0: முதல் நம்பர் 6-4-3-1
2: 1-1-4-6
0: மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டை என் கூட விளையாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9-7-8-7-7-0-107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிறைய நேயர்களோட நம்ம நிகழ்ச்சியில் இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே. நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: படிச்சியா?
1: ஹேய், என்ன பழகுண்டா இது? என்ன பார்த்து படிச்சியா படிச்சியான்னு கேட்டுட்டு இருக்க. எக்ஸாமுக்குலாம் படிக்கல.
0: பயமா இல்லையாடா?
1: பயமா எனக்கா? இல்லவே இல்லை.
0: டேய் டேய், என்னடா மேக்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க சொன்னா ஸ்டெப் போட்டுட்டு இருக்க?
1: மாப்பிள, மேக்ஸ் மிஸ் சொன்னதை கேட்கல. நீ நல்லா ஸ்டெப்பு போட்டா தான் மார்க் அதிகமா வாங்க முடியுமா. அதனால தான்
2: நீங்க படுத்துற நிமிஷத்தினால தாங்க முடியலையே.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. வணக்கம். பாட்டி வந்து எல்லாத்துக்குமே ரெடியா தான் வந்திருக்காங்க. சோ விளையாட ஆரம்பிச்சிடலாமா? நாங்களும் ரெடி. ஓகே பாட்டி, விளையாண்டுலாமா? உங்களுக்கான எண்கள் வந்து 6, 4, 2, 1. சூப்பர் பாட்டி. அடுத்து 0, 4, 6, 2, 2, 6, 4, 0. சூப்பர் பாட்டி. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க.
4: சொல்லுங்க, இன்னும்
3: சொல்லிட்டா பாட்டி? ஓகே, 2, 4, 6.
4: தாதகாப்பட்டியிலிருந்து
3: ருக்மணி பாட்டி, இன்னைக்கு நம்ம கூட இந்த ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படின்ற விளையாட்டா நல்ல ஒரு ஃபோர்ஸோட விளையாண்டாங்க. செம்மையா. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த 2 மணி நேரம் வாகை சுடவா நிகழ்ச்சியில் ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடலாம். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. திவா ஃபெஃபோட பவ் வவ் அப்படின்ற பாடலும், நரேஷ்குமாரோட சுகவாசி நீயடி அப்படிங்கிற பாடலும் வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். Admissions open for 2026-27 academic year. உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், TPT Main Road, Junction, Salem. Contact 9424592160.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கிளைமேட்லாம்
4: என்ன
3: விளையாட்டு
2: ஓகே நான் உங்களுக்கான முதல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 6 4 3 2
3: 6 4 3 2 2 3 4 6
2: சூப்பர்னா அடுத்து 5 4 2 1
3: 1 2 4 5
2: சூப்பர்னா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க ஓகே நன்றிண்ணா
3: நன்றிமா நன்றிமா
2: இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா நம்ம கூட ரொம்ப சூப்பரா இந்த ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்ட விளையாண்டாரு. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி கூட விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்ஓட நம்பர் 9 7 8 7 7 0 107 8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. மார்ட்டின் காட்டேஜரோட மிட்டா மிராசு அண்ட் சைனா மேடு காதல் இல்லை அப்படிங்கிற ரெண்டு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? அதே நம்ம சோனா எஃப்எம்ஓட நிலையை எனக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீயர்னி நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். ஸ்ரீஹரணி, சேலம் பெரியம்பாலில் இருந்து இணைப்பவர் எழிலரசி. எழிலரசி நலமா இருக்கீங்களா?
1: எழிலரசி அக்கா வணக்கம். எல்லாருமே சூப்பரா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்.
1: ஓகே ஓகே எழிலரசி அக்கா, சரி இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்னு தெரியுமா?
2: நம்பர் வந்து ரிவர்ஸ்ல சொல்லுங்க, அதாவது ஏறு வரிசை எப்படி சொல்லணுமா, இறங்கு வரிசை எப்படி, இல்லைன்னா தலைக்கே சொல்றது சொல்லணும் ரிவர்ஸ்ல.
1: அக்கா எப்படின்னா, நான் வந்து ஒரு நம்பர், ஒரு அஞ்சாறு நம்பர் சொல்லுவேன்க்கா, அந்த அஞ்சாறு நம்பரை நீங்க ரிவர்ஸ்ல சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6543 அப்படின்னு நான் சொன்னேன்னா 3456 அப்படின்னு நீங்க சொல்லணும்க்கா.
2: ஓகே
1: ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமாக்கா?
2: ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: ஓகே, உங்களுக்கான முதல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 0531
2: இன்னொரு
1: வாட்டி ட்ரை பண்ணுங்க
2: சொல்லுங்க.
1: சூப்பர்க்கா சூப்பர்க்கா, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க.
2: நன்றிக்கா,
1: நன்றி. இன்னைக்கு நம்ம கூட எழிலரசி அக்கா ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. வணக்கம். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட எங்கயாச்சும் ஒரு அவுட்டிங் மாதிரி போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: ஏற்காடுக்கு?
0: அதே தானா?
1: சரி சரி, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.
0: ஓகே ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன விளையாட்டுன்னு தெரியுமாண்ணா? அதே அதே தானா? ஓகே, உங்களுக்கான நம்பர் சொல்லிடவா?
1: சொல்லுங்களேன்.
0: ஓகே, உங்களுக்கான நம்பர் வந்து 0531.
1: இன்னைக்கு
0: நம்ம கூட காட்பாடியில இருந்து சந்திரசேகரனா ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-707-108. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். ஸோ இப்போது சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சூடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் பேட்டூர் வட்டம் அஜிமதூர்ல இருந்து கலைச்செல்விங்க அன்பு ஸ்ரீகரணி அவர்களே.
0: கலைச்செல்வி அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அங்குள்ள அனைவரும்
0: எல்லாருமே சூப்பரா இருக்கும்க்கா, நானும் நல்லா இருக்கேன்,
1: மிக்க மகிழ்ச்சி.
0: ஓகேக்கா, அக்கா இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
1: தெரியுமா? ரிவர்ஸ்ல விளையாடுங்க.
0: அதேதான்க்கா, விளையாண்டுலாமா? சூப்பர் சூப்பர்க்கா, கரெக்டா சொல்லிட்டீங்க.
1: நன்றி.
0: கலைச்செல்வி அக்கா ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. ஓகே மக்களே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்களோட நம்ம நிகழ்ச்சியில் விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி தான் அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
3: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
2: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
5: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
6: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது?

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சோடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவர்ஸ்ல சொல்லுங்க, அந்த விளையாட்டுதான் விளையாடிட்டு இருக்கோம். நான் ஒரு சில நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும். அந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவங்க கூட விளையாண்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஸ்ரீஹரணி, நலமா?
0: வணக்கம் பாஸ்கரண்ணா, எல்லாருமே சூப்பரா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன
1: விளையாண்டுலாமா?
0: முதல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 6708. சூப்பர், ஓகே. அடுத்து
1: 1357.
0: சூப்பர், நான் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க, ஓகேண்ணா, நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட டால்மியா காலனில இருந்து பாஸ்கரண்ணா ரொம்ப சூப்பரா டக்கு டக்கு டக்குன்னு இந்த விளையாட்டை விளையாண்டாரு. ஓகே மக்களே, நீங்களும் தொடர்ச்சியாக இதே மாதிரி என் கூட இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த விளையாட்டை விளையாடலாம். அண்ட் இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆகாஷோட அரண்மனை அப்படிங்கிற பாடலும், சாய் சுதர்ஷனோட நம்ம ஊர் சேலம் அப்படிங்கிற பாடலும் தான் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட

0: பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: இல்லாத நெகிழி மண்வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண்வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: பாவனா,
4: என்ன என்ன பண்றீங்க?
3: நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
4: ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் சேலம்ல இருந்து பேசுறேன்.
4: சூப்பர். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் தெரியுமா?
3: என்ன என்ன விளையாட்டு?
4: ரிவர்ஸ்ல சொல்லுங்க அப்படிங்கற விளையாட்டு தான் விளையாடிட்டு
3: இருக்கோம். ஓகே ஓகே
4: ஓகே, விளையாடலாமா?
3: ஆ, கேம் போலாம்.
4: ஓகே, உங்களுக்கான செட் ஆஃப் நம்பர்ஸ் என்ன அப்படினா 0527 பேப்பர் பேனெல்லாம் எடுத்து எழுதி பாக்குறீங்களா?
3: 7250.
4: சூப்பர், கரெக்ட். ஓகே, இன்னொன்னு சொல்லவா? 2345 5432. சூப்பர், டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சூப்பராக விளாண்டீங்க. தேங்க்யூ,
3: தேங்க்யூ.
4: ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பாவனா ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க. ஓகே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து நம்ம விளையாடலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: என்ன பண்றீங்க?
1: என்ன?
6: சூப்பர்.
1: சரி, நெக்ஸ்ட் 1273 3721. சூப்பர் ஹர்ஷா, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி சமயம் விளையாண்டீங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே, இன்னைக்கு ஹர்ஷா நம்ம கூட ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. ஓகே மக்களே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து நம்ம விளையாடலாம். ஸ்டேட்யூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சோடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய நேயர்களோட நம்ம விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. விளையாட்டு சந்திரசேகரனா காட்பாடியிலிருந்தும், ஹர்ஷா அப்புறமேட்டு பாவனா, கலைச்செல்வி அக்கா டால்மியா காலனியிலிருந்து, பாஸ்கரண்ணா, இவங்க எல்லாருமே நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் விளையாட்டை ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க. ஸோ அதோட நானுமே இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் இப்போ எல்லாருக்குமே டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான விளையாட்டோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்கள் ஸ்ரீஹரணி. அண்ட் அடுத்தடுத்து ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சியில் பத்மாவதி உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியை கேளுங்க, கேட்டுட்டு தொடர்ச்சியாக உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். டாடா பாபாய் நேயர்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். ஆரங்கண்ணி சோழன் சூடிய ஆத்திமலர் சங்க இலக்கியத்திலிருந்து ஆன்மீகம் வரைக்கும் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆத்திமலர் மாலைய அணிஞ்ச சோழ மன்னன ஆரங்கண்ணி சோழன் அப்படின்னும் சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இத இடித்தாங்கி மரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஆத்தி மரங்கள் நிறைஞ்ச பகுதி தான் இன்னைக்கு ஆற்காடு அப்படின்னு சொல்லப்படுது. பழமை வாய்ந்த சோழர்களோட தலைநகரமாகவும் பாடல் பெற்ற திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவாரூர் ஆதி காலத்துல ஆத்தி மரங்கள் வந்து அதிகமா இருந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. காட்டு ஆத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்திக்கும் மருத்துவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. கல்லீரல் வீக்கம் நோயை நம்மால உடனடியா உணர முடியாது. வெட்டை நோய், பித்தம், வாதம் போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய மூலிகையா இது இருக்கு. ஆத்திக்கு இலக்கியங்கள்லயும் இதுக்கு தனி இடம் இருக்குங்க. ஆத்தி அப்படின்றது ஒரு சின்ன அடர்த்தியான மரம், சற்று கோணல் மானலா வந்து வளரக்கூடியது. இதனுடைய கிளைகள் தொங்கும் அமைப்புல இருக்கும். இது கடல் மட்டத்திலிருந்து 1650 மீட்டர் வரை உயரமான இடங்கள்ல இந்தியா, இலங்கை, சீனா ஆகிய நாடுகள்ல பரவலா இருக்கு. இது ஒரு வித மந்தாரை அப்படின்னு சொல்லலாம். இலைகள் சிற்றிலைகளா கூட்டிலைகளா 1-2 அங்குலம் இருக்கும். பூவோட புறவிதழ்கள் 5 ஒன்றா கூடிய மடல் போல இது இருக்கும். நுனியில 5 பற்கள் இருக்கும். அக இதழ்கள் 5 சற்று சமம் இல்லாம இருக்கும். வெளிர் மஞ்சள் நிறமா இருக்கும். சீக்கிரமாவே உதிர்ந்து விடக்கூடிய தன்மை கொண்டது. ஆத்திக்கனி 6-12 அங்குல நீளமும் 1 அங்குல அகலமும் இருக்கும். இது ஒரு பசுமையான மரம்னு சொல்லலாம். இலைகள் அரை வட்ட வடிவுல ஒன்னு இணைக்கிறது மாதிரி இருக்கும். டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பூக்கும். இந்த மரத்தோட இலை, காய், கனி, பட்டை, வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாகமும் மருத்துவ குணம் வாய்ந்ததா இருக்கு. மரத்தோட பட்டையில இருந்து நார் வந்து எடுக்கலாம். ஆத்தி மரத்தோட வேறு பட்டையை இடிச்சு தண்ணில போட்டு காய்ச்சி குடிச்சு வந்தோம் அப்படின்னா கல்லீரல்ல ஏற்படக்கூடிய வீக்கம், வலி இருந்த இடம் தெரியாமையே போகும். நல்ல பசிய உண்டாகும். குடற்புழு நீங்கும். ஆத்தி கனிய தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரால வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னா நாக்குல ஏற்படக்கூடிய புண்ணு, தொண்டை புண் ஆறும். பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோயும் குணமாகும். இந்த மரத்தோட பட்டை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய், ரத்தம் போக்க நிறுத்துறதுக்கும், குஷ்டரோக தடுப்புகளுக்கும் மருந்தா கொடுக்கறாங்க. மாந்தம் இரும்பலுக்கு நல்லது. குடற்புழுக்களை நீக்கும் விசக்கடி புண்களுக்கு மருந்தா இருக்கு. பட்டைய நீர்ல போட்டு காய்ச்சி அந்த நீர்ல குளிக்க உடல் படை நீங்கும். பல மருத்துவ குணம் கொண்ட ஆத்தி சிவன் கோவில்கள்ல தலைவிருச்சமா வணங்கப்படுது. இந்த மரத்துக்கும் தாளம்பூக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இறைவனோட முடிய படைப்பு கடவுளான பிரம்மன் பார்த்ததா பொய் சாட்சி அளிச்ச தாளம்பூவை பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. பிரம்மாவுக்காக பொய் சொன்னதா ஏற்பட்ட பாவத்தை போக்க தாளம்பூ திருச்செங்காட்டங்குடியில ஆத்தி மரமா முளைச்சு இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் நிழல் தந்து தன்னோட பாவத்தை போக்கிக் கொள்றதா சொல்லப்படுது. ஔவையார் ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனே என்று சிவபெருமான வணங்கி இருக்காங்க. சிவனை ஆர்ப்புனை சடையோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்செங்காட்டங்குடியில ஆத்தி மரங்கள் அதிகமா இருந்ததா தெரியுது. அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களோட மரமா ஆத்தி இருக்கு. என்னங்க, ஆத்தி மரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7 0 3 6 6 6 3 3 3 0.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
3: இல்லையே, என்ன விஷயம்?
2: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
3: என்ன சொல்ற, அப்படியா?
2: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
3: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
2: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
3: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
2: அது எப்படி உனக்கு தெரியும்?
3: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
2: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 முதல் 1 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: டே மச்சான், எக்ஸாமுக்கு படிச்சியா?
4: ஹேய், என்ன பழகுண்டாது, என்ன பார்த்து படிச்சியா படிச்சியான்னு கேட்டுட்டு இருக்க. எக்ஸாமுக்குலாம் படிக்கல.
2: பயமா இல்லையாடா?
4: பயமா எனக்கா? இல்லவே இல்லை.
5: தொடக்கம் விவசாயம்
6: நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஆகஸ்ட் மாசம் மீன் குஞ்சுகளை நம்ம தேவையானதை வச்சுக்கிட்டு அதை வந்து மத்தவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா வேற பண்ண வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து புதுசா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது என்னன்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா மீன் குஞ்சு யார்ட்டையும் இருக்காது, இந்த 100 கிராம் சைஸ் நிறைய பேருக்கு கொடுக்கலாம். நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு அவங்க தேவைப்படாத பாக்கி கொடுக்கலாம். அந்த இடம் காலியானோம்னா நம்ம அந்த சைஸ் இருக்கு ஆல்ரெடி, இப்போ ஸ்டாக் 3rd மார்ச்லயே நாங்க ஸ்டாக் பண்ணிட்டோம். மார்ச் மாசமே இப்ப மீன் குஞ்சு கட்டல அளவுக்கு ஸ்டாக் பண்ணிட்டோம். இப்ப அந்த ஜூன் மாசம் தண்ணி வரதுல, ஜூன் ஜூலையில் தண்ணி வரும்போது அந்த மீன் குஞ்சு தூக்கி இந்த ஸ்டாக் சைஸ்ல தூக்கி போட்டுருவோம் பாண்ட்ல. அது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும்போது 9th அது ஸ்டாக் சைஸ் ஆயிரும். அது அடுத்ததுக்கு அதுக்கு நம்ம தயார்படுத்திடுவோம். எவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம தயார்படுத்தும் போது மீனோட வளர்ப்புக்கு, பெரிய மீன் உள்ள வளர்ப்புக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா மூணையும் ஒரே இதுல இப்ப நம்ம இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய மீன் 1/2 கிலோ 1/2 கிலோ எல்லாம் இருக்கும், அதை பாதி பிடிச்சிருப்பாங்க, பாதி பிடிக்க மாட்டாங்க, இறைச்சிருப்பாங்க, குளத்தை வெக்கேட் பண்ண மாட்டாங்க, திருப்பி அங்கேருந்து மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து விட்டுருவாங்க அதுலயே. அப்ப விடும்போது என்ன செய்யணும், நம்ம தீவனம் போடும்போது இந்த மீன் சின்ன மீன் ஒண்ணுக்கு தீவனம் கொடுக்கவே கொடுக்காது, பெரிய மீன் எல்லாமே சாப்பிடும், இந்த மீன் வளர்ச்சியே இருக்காது. ஆல்ரெடி நம்ம செப்பரேட்டா 2000 குஞ்சு விடும் போதே சைஸ் வேரியேஷன் நிறைய இருக்கும். எப்படின்னா நம்ம தாய் மீன் செட்டு போடும் போது ஒரே ஒரு தாய் மீன்ல உள்ளது மட்டும் இல்ல, இதுல ஒரு 6 போட்டாங்கன்னா இதுல ஒரு 10, ஆண் மீன்ல ஒரு 10, ஜொன் மீன்ல ஒரு 6, ஆண் மீன்ல ஒரு 10, அப்படி விடும்போது 6 வகையான மீனும் அது ஒவ்வொரு தாய்க்கு உள்ள பிறந்த மீன் குஞ்சுகளா இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல சைஸ் வேரியேஷன் வரும், அது நம்ம பாண்ட்ல ஸ்டாக் சைஸ் பண்ணும்போது சைஸ் வேரியேஷன் வரும். அதுக்கு தான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிடிக்கணும், அதை பிடிக்கும் போது தான் அது வளரும்னு எதுக்கு சொல்றதுன்னா, இந்த பெரிய மீனை பிடிக்க பிடிக்க சின்ன மீன் வளரும். இவ்வளவு மார்டாலிட்டி இருக்கும்போது, இவ்வளவு வேரியேஷன் இருக்கும்போது நம்ம அதுக்கு தான் அந்த ஒரு பாண்டை கம்ப்ளீட் பண்ணா கம்ப்ளீட் பண்ணிடணும், டோட்டலா கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு வெக்கேட் பண்ணி ஆரோஸ்ட் பண்ணி இறச்சி சுத்தமா அதை கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த ஆரோஸ்ட்டுக்கு வரும்போது அதுல ஏதாவது டேங்க் கிளீனர்லாம் இருந்தால் எல்லாம் கலை மீன்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு சுண்ணாம்பு பிளீச்சிங் போடுறது சில இதெல்லாம் போடணும்னு சில இடத்துக்கு போடுறாப்புல இருந்தால் போட்டே அவனை பிளீச்சிங் போட்டுருக்காங்க உள்ள பொசிஷன். அப்படி இல்லைன்னா சுத்தமாக பாண்டை காய விட்டுட்டு இல்லை ஒரு முடிஞ்சுதான் வாய்ப்பு இருந்ததுன்னா காய விடலாம், இல்லை ஏர் அடிக்கிறானா ஏர் அடிச்சுட்டு சுண்ணாம்பு போட்டுட்டு திருப்பி தண்ணி விட்டு மிசு வலையில தண்ணி விட்டும் போது இது எவ்வளோ விட்டிங்கன்னா உங்களுக்கு மீனோட வளர்ச்சி நல்லா இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சில பேர் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னன்னா, பெரிய மீன் உள்ளதுலேயே சின்ன மீனை கொண்டு வந்து விடுறது, அந்த 100 கிராம் சைஸை விடுறது, இந்த 1/2 கிலோ 1 கிலோ உள்ள மீன்லையே அதை விடும்போது பெருசாக பிடிச்சா அது எல்லாம் அடிபடும். இந்த பிடிக்கும் போது அந்த மீன் வலையில மாட்டி அடிபடும், தீவனத்தை கொடுக்காது, மீன் சந்தைப்படுத்துறதுல பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. அதனால என்ன என்னோட இது என்னன்னா மூணு ஆங்கிலா பிரிச்சு விடுங்க, சின்ன சைஸ் மீடியம் பெருசு அப்படி பண்ணுங்க. ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கு, நம்ம இப்படிதான் பண்ணணும்னு ஆசைப்பட்டா 2000 இல்ல 1500 குஞ்சு விடுங்க. அதுல தீவனம் போட்டு இதே போல நான் சொன்ன பராமரிப்பு இதே போல கலப்பினத்தோட இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு மற்ற சாம்பிளிங் டெஸ்டை பார்த்துட்டு இதே போல பண்ணிட்டு அதை பிடிச்சிட்டு அடுத்தது போனீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பெரிய மீன் குட்டையில இருக்கிறப்ப சின்ன மீனை நம்ம வந்து விடக்கூடாது, ஏன்னா அது வந்து அடிபட்டு போயிடும். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெரிய மீன் இருக்கும் போது சின்ன மீன் எல்லாம் விட்டுருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 1 கிலோ 2 கிலோ சைஸ்ல இருக்கக்கூடிய மீன்கள் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை வலையில பிடிக்கும் போது அந்த வலையில அடிபட்டு இந்த சின்ன மீன் வந்து உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். வித்தியாசம் தெரியாம போயிரும்.
3: கிடைக்கும் அதுக்குள்ள என்ன நடக்கும்னா 500 கிலோ சக்க போயிடும். ஒரு டன் கரும்புல 1000 கிலோல 500 கிலோ சக்க போயிடும். மீதி வந்து நமக்கு பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஜூஸ் இருக்கும். 500 லிட்டர் ஜூஸ்ல 3 hours பாயில் பண்ணா ஃபுல்லா 400 லிட்டர்ஸ் வேப்பர் ஆயிடும். மீதி 100-110 மேக்சிமம் அவ்வளவுதான் கிடைக்கும். ஸோ இது பிசினஸே ரிஸ்க் தான். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறனால யாரும் பியூரா பண்ணவே விருப்பப்பட மாட்டாங்க. பியூரா பண்ண இவ்வளவு கஷ்டப்படணும். ஏன்னா 100 கிலோ தான் கிடைக்கும். அதுல சக்கரை வெள்ளச்சீனி வாங்கி நம்ம ஒரு 4 மூட்டை கொட்டிட்டா அது அப்படியே கரைஞ்சி மறுபடியும் நாட்டு சக்கரையோட மிக்ஸ் ஆகி வந்துடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வால்யூம் அப்ப என்ன ஆகுனா ஒரு இன்னொரு 2-3 times ஜாஸ்தி ஆகும். இதுல என்ன, இது 10ல 1 times தான் கிடைக்குது, 10ல 1 மடங்கு தான் கிடைக்குது. அதனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா கூலி ஜாஸ்தி ஆகுது. டைம் பாயிலிங் டைமும் பாத்தீங்கன்னா 1 டன் பால் விட்டு காய்ச்சறதுக்கு பதிலாக 1/2 டன்னா விட்டுப்பாங்க. போதும், கம்மியா காய்ச்சினா சீக்கிரமா பாயில் ஆயிடும்ட்டு. அதனால சீனி கொட்டினா பாவ திக் ஆயிடும், உடனே பொங்கி பதம் கிடைச்சிரும். இப்போ பியூரா காய்ச்சும் போது அந்த தண்ணி ஃபுல்லா வேப்பர், 400 லிட்டர்ஸ் ஃபுல்லா வேப்பர் பண்றதுக்கு டைம் எடுக்கும். நாங்க ஃபியூவல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சம்டைம் பத்தாது, கரும்பு சக்க பத்தாதப்ப தென்னை விவசாயிகள்ட்ட இருந்து காட்டுல அந்த தென்னை மட்டையெல்லாம் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. கீழே விழுற மட்டையெல்லாம் அதை நாங்க எடுத்துட்டு வந்து ஆலையில வந்து அது பயோஃபியூல் மாதிரி போக வந்து சில டைம்ல பாத்தீங்கன்னா சில ஆலையில ரப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எரிக்கிறதுக்கு. பட் நம்ம அதை பியூரிட்டியா கொடுக்க ஹைஜீனிக்கா கொடுக்கறதுனால அதை பண்றது இல்ல. இந்த மாதிரி ஃபார்மர் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம ஆல்டர்னேட் ஃபியூவல் வந்து தென்னை மட்டை யூஸ் பண்ணிக்கிறோம்.
2: இப்ப ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளம் காய்ச்சறதுக்கு, அதாவது இந்த நாட்டு சர்க்கரை காய்ச்சறதுக்கு எரி விடுறதுக்கு பாத்தீங்கன்னா கரும்பு சக்கை வந்து பத்தாம போயிடும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப தென்னை மட்டை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு விலைக்கு வந்துட்டு வாங்கிட்டு அதையும் நாங்க வந்து உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வளர்க்க முடியாத தேனீக்கள், மலை தேனீக்கள், இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்தது பாத்தீங்கன்னா, வளர்க்க முடியாத தேனீக்கள், ஆனா நம்ம பேணி காக்க வேண்டிய தேனீக்கள்னு பார்த்தோம்னா மலை தேனி. அது வந்து ஏபிஸ் டார்செட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது, ராக் பி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அல்லது ஜெயண்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அளவுல பெருசா இருக்கும் அந்த தேனி. அந்த தேனீக்கள் வந்து ஒற்றை அடை திறந்த வெளியில் தான் கட்டும், அதனால நம்ம அதை பெட்டியில் எடுத்து வளர்க்க முடியாது. இந்த தேனீக்கள் வந்து நம்ம கண்டிப்பா பேணி காக்க வேண்டியது, ஏன்னா இன்று அழிந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்றாங்க இந்த உலகத்துல. ஏன்னா நம்ம வந்து பல தேனீக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் பல நிகழ்ச்சிகள் வந்து இயற்கையில நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து காடுகள் அழிக்கப்படுகின்றன, அப்புறம் வந்து நகரமயமாக்குதல் சொல்றோம். ஒரு கிராம சூழ்நிலையில தேனீக்கள் வந்து வாழக்கூடிய சூழல் வந்து அதிகமா இருக்கு. அதே ஒரு நகரமயமாக்கும் பொழுது கான்கிரீட் ஜங்கல் சொல்றாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து தேனீக்கள் வாழ்வாதாரம் வாழும் இடங்களும் வந்து குறைந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க. இது தவிர வந்து பூச்சிக்கொல்லிகளுடைய பயன்பாடு அதிகமாகும் பொழுது தேனீக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது. இது போன்ற பல விதமான இடையூறுகளால வந்து தேனீக்கள் குறைந்து கொண்டு வருகிறது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மலை தேனீகளுடைய அளவு எல்லாம் குறைந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய கடமை என்னன்னா, இதை எட்டாவது நம்ம கண்டிப்பா பேணி காக்க வேண்டியது அவசியத்துல இருக்கும். மலை தேனி தவிர இயற்கையில நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது பேணி காக்க வேண்டிய தேனி அப்படின்னு பார்த்தா கொம்பு தேனி. இதுவும் பாத்தீங்கன்னா திறந்த வெளியில வந்து அடக்கட்டும், இதுவும் ஒற்றை அடைக்கட்டும். மலை தேனிக்கும் கொம்பு தேனிக்கும் என்ன வித்தியாசம்னா, மலை தேனி வந்து அளவுல ரொம்ப பெருசா இருக்கும், அதனோட அடையும் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதே இது வந்து கொம்பு தேனி பாத்தீங்கன்னா அதனுடைய அளவும் வந்து சின்னதா இருக்கும். அத ஆங்கிலத்துல வந்து லிட்டில் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஏபிஸ் ஃபுளோரியா, அதான் வந்து கொம்பு தேனி. அது வந்து அளவும் சின்னதா இருக்கும், அடையும் வந்து சின்னதா இருக்கும். சோ அப்ப மொத்தம் வந்து ஐந்து வகையான தேனீக்கள், அதுல வந்து இரண்டு வந்து வளர்க்க முடியாதவை ஆனால் பேணி காக்க வேண்டியவை, மூன்று வந்து வளர்க்க கூடியவை. அதாவது தேனீக்களால் நமக்கு எந்த இடையூறும் ஏற்படுவதில்லை, தேனீக்களை பாதுகாப்பதில் சில இடையூறுகள் ஏற்படுகின்றன, அதை பற்றி நான் ஏற்கனவே நான் சொன்னேன் நான். ஆனால் தேனீக்கள் வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சி வகைகளை வருது உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா. தேனீக்களை வந்து வேளாண் தேவதைகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேனீக்கள் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து இந்த பயிர் விளைச்சல் வந்து பன்மடங்காக மகரந்த சேர்க்கை மூலம் அதிகப்படுத்துகிறது.
0: சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: எங்கேயாச்சும் நம்ம டூர் போகிறோமோ இல்லைன்னா ஒரு கிராமத்துக்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள் இருக்குது. அந்த செடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டாம்பூச்சிகள் வந்து கலர் கலராக பறக்குதுன்னு வைங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். இதே குட்டி பசங்களோ இல்லை பொண்ணுங்களோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா பட்டாம்பூச்சினா யாருக்கு தாங்க பிடிக்காது. இப்பயே தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னு. நீங்கள் உலகத்துல மிகப்பெரிய வண்ணத்து பூச்சி அப்படின்ற பெருமை குயின் அலெக்சாண்ட்ரா பேட்பிங் இனத்தையே சாரும் அப்படின்னு சொல்லலாம். இது பப்புவா நியூகினியாவோட அடர்ந்த காடுகள்ல மட்டுமே காணப்படுது. இதனுடைய இறக்கைகள் சுமார் 25-28 சென்டிமீட்டர் வரை விரியக்கூடியது. ஒரு சின்ன பறவையோட அளவுல இது இருக்கிறதுனால இத பாக்குறதே ஒரு வியப்பான அனுபவம் சொல்லலாம். இது ரொம்பவே குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தாங்க வாழும். உலகத்திலேயே அரிதான மற்றும் அழிந்து வரக்கூடிய இனமா இது வந்து இருக்கு. இது அளவுல சின்னதா இருந்தாலுமே புகழ்ல குயின் அலெக்சாண்ட்ராவிற்கு சளைத்தது அல்ல மானார்க் வண்ணத்து பூச்சிகள். இது வட அமெரிக்க கண்டத்துல பரவலா காணப்படுது. வலசை போதல் அப்படின்னு சொல்லும் போது மானார்க் வண்ணத்து பூச்சிகள் அதோட அபாரமான பயணத்திறனுக்காக அறியப்படுது. குளிர்காலத்தை தவிர்க்கிறதுக்கு இது கனடாவில இருந்து மெக்சிகோ வரைக்கும் சுமார் 4000 கிலோமீட்டர்களுக்கும் மேல பயணம் செய்யுது. ஆரஞ்சு நிற இறக்கைகள்ல கருப்பு நிற நரம்பு போன்ற கோடுகளும் வெள்ளை நிற புள்ளிகளும் கொண்ட மானார்க் வண்ணத்து பூச்சிகள் பாக்கிறதுக்கே கண்கவர் தோற்றம் போல இருக்கும். வண்ணத்து பூச்சிகள் வந்து உலகத்துல பேரரசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குயின் அலெக்சாண்ட்ரா பேட்விங் அதனுடைய உடல் அமைப்பிலையும் நிறங்கள்லயும் ஒரு கலைப்படைப்பு போலவே இருக்கும். ஆண் மற்றும் பெண் பூச்சிகளுக்கு இடையில தோற்றத்துல பெரும் வேறுபாடுகள் இருக்கும். அதோட அழக எந்த மாதிரி விவரமா சொல்லலாம். ஆண் வண்ணத்து பூச்சியோட இறக்கைகள் தங்கம் போன்ற மஞ்சள் எலக்ட்ரிக் நீலம் மற்றும் பச்சை நிறங்கள் கலந்து மின்னும். சூரிய வெளிச்சம் படுறப்ப இந்த நிறங்கள் ஒருவித உலோக ஜொலிப்ப கொடுக்கும். இதனுடைய இறக்கைகள் நீண்டதாகவும் ஒரு பறவையோட இறக்கைய போன்ற கூர்மையான அமைப்பையும் கொண்டிருக்கும். பெண் வண்ணத்து பூச்சிகள் அளவுல மிக பெருசா இருக்கும். இதோட அழகு அதனுடைய கம்பீரமான தோற்றத்துல இருக்கு. பெண் பூச்சிகள் பெரும்பாலும் அடர் பழுப்பு நிறத்துல இருக்கும். இறக்கைகளோட ஓரங்கள்ல வெள்ளை அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்திலான முக்கோண வடிவ புள்ளிகள் வரிசையா அமைஞ்சிருக்கும். மார்பு பகுதியில சிவப்பு நிற ரோமங்கள் போன்ற அமைப்பு காணப்படுறது இதனுடைய தனி சிறப்பு. இது ஒரு ஆபரணம் அணிஞ்சது போன்ற தோற்றத்தை தருது. இதனுடைய இறக்கைகள் ரொம்பவே வலிமையானது. சாதாரண வண்ணத்து பூச்சிகளை போல வேகமா சிறகடிக்காம ஒரு சின்ன பறவையை போல நிதானமாகவும் கம்பீரமாகவும் காத்துல மிதந்து செல்லக்கூடிய அழகு பாக்குறவங்களை கவரும்னா பாத்துக்கோங்களேன். இதன் அழகு ஆண் பூச்சி ஒரு விலை மதிப்பற்ற வைரத்தை போல ஜொலிக்கும், பெண் பூச்சி ஒரு கம்பீரமான அரசிய போல காட்சி அளிக்கும். இதுதாங்க குயின் அலெக்சாண்ட்ராவின் உண்மையான அழகு. என்னங்க பட்டாம்பூச்சியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமதி மீனாட்சி அழகப்பன் அவர்கள் தான். அவங்க வந்து அவங்களோட திருவாசக பயணம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: சோனா FM நேயர்களுக்கு வணக்கம்.
1: ஓகே மேம், உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க மேம்.
2: என்னுடைய பேர் வந்து மீனாட்சி அழகப்பன். நாங்க வேந்தம்பட்டி நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க. சேலத்துல 40 வருஷமா இருக்கிறோம். நான் வந்து நகரத்தார் மகளிர் மன்றத்துல இருக்கேன். முதல்ல உறுப்பினரா இருந்தேன், இப்ப இணை செயலாளரா இருக்கேன். அந்த நகரத்தார் மகளிர் மன்றத்துல திருவாசகம் முற்றோதல் நடத்துவதற்கு என்னை அணுகினார்கள். அவர்கள் அணுகின முதல் நான் தொடர்ந்து எல்லாருக்கும் அந்த பாட்டை எல்லாம் சொல்லி கொடுத்து அருமையா நிகழ்ச்சிகள் நடத்தி வந்தேன். 100 முற்றோதல் நடத்தி கொடுத்துருக்கேன். அதுல ரொம்ப பாப்புலரா வெளியில என்னை கொண்டு வந்தது ஹெம்லதா மேம் தான். வெளியில தெரிகிற வரைக்கும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா அது வந்து 4 மணி நேரத்துல நாங்க பாடியிருக்கோம். அது வந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படிங்கறதுல எங்க நகரத்தார் சங்கத்துக்காக கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 500 நிகழ்ச்சிகளுக்கு மேல நடத்திருக்கனால எனக்கு சேவரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட அதை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்தது உங்களோட ஆன்மீக பயணம் வந்து எங்க இருந்து தொடங்குச்சு மேம்?
2: நகரத்தார் மகளிர் மன்றத்துல இருந்து தான் தொடங்குச்சு. அவங்க மூலமா தான் முதல்ல ஆரம்பித்ததே. விஷ்ணு சஹஸ்ரநாமமும் அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் திருவாசகமும் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன். விஷ்ணு சஹஸ்ரநாமமும் 400-500 நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம்.
1: சூப்பர் மேம். அதாவது 400 நிகழ்ச்சிகள் அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. மேம், அடுத்து திருவாசகம் மீது வந்து உங்களுக்கு எப்படி மேம் ஆர்வம் வந்துச்சு?
2: திருவாசகம் வந்து நகரத்தார் மகளிர் மன்றத்துல ஒரு நிகழ்ச்சியா எடுத்திருந்தாங்க. அப்ப எனக்கு தெரியாது. மதுரையில திருவாசகம் நடத்துறவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரு இசை ஞானத்தை வச்சு நானே ராகங்கள் போட்டு அந்த 4 மணி நேரத்துல முடிக்கிற மாதிரி ஈஸியான ராகங்களை கொடுத்து எல்லாருக்கும் பழக்கம் வந்தேன். அதன்படி 4 மணி நேரத்துல திருவாசகம் நடக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பிரேக் இல்லாம இடையில எந்த டிஃபனுக்கு சாப்பாட்டுக்குன்னு ஒரு பிரேக் இல்லாம 4 மணி நேரத்துல நடத்துறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கேன், அது ரொம்ப சிறப்பு.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து திருவாசகம் மேல ஒரு பற்று இருந்தா நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மீனாட்சி அழகப்பன் மேம், அவங்களோட திருவாசகம் ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எதனால அவங்களுக்கு அதுல ஆர்வம் வந்துச்சு அப்படி எல்லாமே ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

டெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
3: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
0: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி தான் அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன், இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. 4th இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க, தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே மீனாட்சி அழகப்பன் மேம் தான் இருக்காங்க. அவங்களோட திருவாசகம் பயணம் வந்து எப்படி எல்லாம் ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க இப்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த ஜேர்னிக்கு நீங்க வரும்போது யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க மேம்?
4: நகரத்தார் மகளிர் மன்றத்தினர் மிகுந்த சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்னோட சப்போர்ட்டா எல்லாரும் தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டாங்க. அதனாலதான் 100 முற்றுதல் நடத்த முடிஞ்சது. எனக்கு இணையாக பாடுவதற்கு தயாராகிட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
3: ஓகே ஓகே மேம். மேம், அடுத்து வந்து இப்போ உங்க ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க மேம் உங்களுக்கு?
4: என்னுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட். ஏன்னா நான் காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிருவேன் வெளியில, மறுபடியும் 3:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். காலையில முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒன்று சமைச்சு வச்சுட்டு கிளம்பிடுவேன். நான் 2-wheeler 4-wheeler எல்லாமே ஓட்டுவேன். அதனால எல்லாரையும் கூட்டிட்டு நானே போயிருவேன். சப்போஸ் ஏதாவது இடைஞ்சலான இடத்துல, அதாவது குறுகலான இடங்கள்ல நிறுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா வண்டி நிறுத்த முடியாது. அப்ப எங்க வீட்டுக்காரர் தான் கொண்டு வந்து டிராப் பண்ணி என்னை கூட்டிட்டு போவாரு. எல்லா விதத்திலையும் எனக்கு எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, பிள்ளைங்க, பேரன், பேட்டி எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், மைக்கு, அதெல்லாம் அவங்களே வாங்கி தந்திருக்காங்க. உங்களால தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது எனக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கு.
3: ஓகே ஓகே மேம். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவான குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே புரியுது மேம். அடுத்தது வந்து எப்படி நீங்க அந்த திருவாசகத்துல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டோம், உங்க குடும்பத்தையும் ரெண்டுத்தையுமே எப்படி மேம் மேனேஜ் பண்றீங்க?
4: கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஏன்னா நம்ம வந்து திருவாசகம் நடத்துறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விழாவா நடத்துறாங்க. அந்த விழா அவங்க வீட்டுல சிறப்பா நடக்கணும்னா நாம இங்க இருந்து சரியானபடி தயாராகி போகணும். நம்மளோட கூட வர்றவங்களையும் எல்லாரையும் சேர்த்து கூட்டி போகணும். எந்த அளவு மெம்பர்ஸ் சேர்க்க முடியுமோ அந்த அளவு மெம்பர்ஸ் கெஞ்சி கெஞ்சி கூட கூட்டிக்கிட்டு போயிருக்கேன். அந்த மாதிரி அவங்க விழா சிறப்பாக நடக்கணும். அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய குரல் எங்கள் வீட்டில் தினமும் ஒழித்து கொண்டே இருக்கிறது, அந்த மாதிரி எங்க மனசுல பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தகுந்த மாதிரி என்னை தயார்படுத்திக் கொள்வேன். அதுக்கு தகுந்த மாதிரி எங்க குடும்பமும் எனக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. வந்ததும் உடனே என்னால் வேலை செய்ய முடியாது, 15 நிமிஷம் படுத்துடுவேன். எனக்கு காஃபி ஜூஸ் எல்லாம் பிள்ளைங்க போட்டு கொண்டு வந்து தருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே எடுத்து அடுத்த வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருவேன். அடுத்த நிகழ்ச்சிகள் உடனே வந்துடும், உடனே அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு தயாராகிடுவேன். இது எல்லாமே இறைவன் அருள் தான், என்கிட்ட எதுவுமே இல்லை.
3: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது எல்லா விஷயத்தையும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை எல்லாத்தையும் தாண்டி மற்ற வீடுகளுக்கோ நிகழ்ச்சிகளுக்கோ போய் பாடுறதோ மற்ற விஷயங்கள் பண்றதுல கிடைக்கிற மகிழ்ச்சியும் சரி கடவுளோட அருள் தான் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்க போய் பாடியிருக்கீங்க மேம்?
4: நான் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் நவராத்திரி சமயத்துல ரொம்ப சிறப்பா எல்லார் வீட்லயும், ஒரு நாளைக்கு 3 வீட்டுக்கு கூட போயிருக்கோம். நவராத்திரி சமயத்துல லலிதா சகஸ்ரநாமம், அப்புறம் பக்தி பாடல்கள், அப்புறம் சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி கடைகள்ல எல்லாம் வந்து நிறைய பக்தி பாடல்கள் ப்ரோக்ராம். ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாம் நல்லா அட்ராக்ஷனா வருவான் வருவான் வடிவேலன் அப்படின்னு அந்த மாதிரி பாடெல்லாம் பாடி அவங்கெல்லாம் அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா, எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி கடைகள் வீடுகள் எல்லாம் விரும்பி கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போய் நிகழ்ச்சிகள் நல்லா அருமையா நடத்தியிருக்கோம். நல்லா சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு இறைவன் அருளால.
3: ஓகே ஓகே மேம். அதாவது பல இடங்களுக்கு போய் நீங்க பாடி இருக்கிறீங்க அப்படின்றது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மீனாட்சி அழகப்பன் மேம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க, அவங்க என்னென்ன நிகழ்வுக்கெல்லாம் போய் பாடி இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: செய்யும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மீனாட்சி அழகப்பன் மேம் தான் இருக்காங்க. அவங்களோட ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுல என்னென்ன விஷயங்கள் பார்த்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த பாடல் பாடுற திருவாசகம் பாடுற ஜேர்னில என்னென்ன சவால்கள்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க மேம்?
4: நிறைய சவால்கள். என்ன போட்டி பொறாமைன்னு எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய சவால்கள். ஆனா இறைவன் அருளால எல்லாருமே சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தெய்வ பலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தெய்வ பலத்தால பல சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மீறி அது நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு தெய்வ சக்திங்கிறது தான் உண்மை. என் கையில எதுவுமே இல்லை.
3: ஓகே ஓகே மேம். இப்ப நீங்க நெடு தூரம் வந்து பயணம் செஞ்சு நிறைய வீடுகளுக்கா இருக்கட்டும் இல்ல ஒரு விழாக்களுக்கு போய் நீங்க பயணம் பண்ணும் போது தொலைதூர பயணம்லாம் இருக்கும் மேம், அப்ப என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருக்கும், எப்படி நீங்க அதை ஃபேஸ் பண்றீங்க மேம்?
4: வேன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லா ஊர்களுக்கும், நகரத்தார் ஊர்களுக்கு எல்லாருக்கும் போயிருக்கோம். குழிவிரை, வலைப்பட்டி எல்லாம் போயிருக்கோம். அப்போல்லாம் வந்து எல்லாரையும் சேர்த்து அந்த டைமுக்கு கொண்டு வந்து எல்லாருமே ஒத்துழைப்பா வந்துருவாங்க. ஏன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை ஏற்கனவே உணர்த்தி இருக்கேன் அவங்களுக்கு எல்லாம். ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டு விழாவா எடுத்து நடத்துறாங்கிறது முக்கியம். அதனால எல்லாருக்குமே சொல்லியிருக்கனால எல்லாரும் சேர்ந்து வந்துருவாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சரியானபடி உணவு கொடுத்து நீர் கொடுத்து எல்லாமே அவங்கள பாதுகாப்பா கொண்டு வந்து அவங்க வீடு சேர்க்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு தூக்கமோ சாப்பாடோ செல்லவே செல்லாது. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய சவாலா தான் இருந்தது. இறைவனர்களால எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு.
3: ஓகே ஓகே மேம். அதாவது உங்க கூட இருக்கவங்க எல்லாரையுமே பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க சொல்றதை கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க வந்து திருவாசகத்தை வந்து பாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம், அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்?
4: 5 முதல் 6 மணி வரை எல்லாரும் பாடுவாங்க. நான் வந்து அதை 4 மணி நேரத்துல எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து நாங்க வந்து 4 மணி நேரத்துல நடத்தி காட்டியிருக்கோம். அதனால நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பாடல்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா வர்ற பாடல்களை என்னுடைய இசை ஞானத்தை வச்சு ஓரளவுக்கு நான் வந்து சங்கீதம் கத்துக்கல, ஓரளவு எங்க டீச்சர்கள்ட்ட கத்துக்கிட்டது தான். அதை வச்சு அந்த ராகங்களை முடிஞ்ச வர ஃபாஸ்டா வர ராகமா பாட்டு எடுத்து இந்த திருவாசகத்துல கொடுத்து 4 மணி நேரத்துல அந்த திருவாசகம் நிறைவு செய்யற மாதிரி நாங்க அந்த பாட்டை பாடியிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. அதனால அது ஒரு பெரிய சக்சஸா இருந்துச்சு. முக்கியமா உத்தரகோசம் மங்கையில தான் அது வந்து நிகழ்த்தணும். ஏன்னா அங்க கோயில் சாத்திடுவாங்கிறதுனால ரொம்ப வேகமா படிக்கும் போது இந்த ராகங்கள் மாத்தி மாத்தி கொடுத்தேன். அப்ப அந்த ராகங்கள் நல்லா இருந்துச்சு. அதனால அதையே அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லா வந்துருச்சு.
3: சூப்பர் சூப்பர் மேம். இதோ இந்த குறுகிய டைம்ல வந்து நீங்க அவ்வளோ பாடல்கள் வந்து பாடியிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம். அடுத்தது நீங்க வந்து சேவக ரத்னா விருது பெற்ற தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
4: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹேம்லதா மேம் வந்து எனக்கிட்ட அனௌன்ஸ் பண்ணாங்க உங்களுக்கு சேவரத்னா அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. குற்றாலத்துக்கு பக்கத்துல உள்ள ஊர்ல தான் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கீங்க, அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு என்னை ரொம்ப பாராட்டினாங்க. ஸ்டேஜ்ல தான் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த குற்றாலத்துக்கு பக்கத்துல உள்ள அந்த மக்கள் நடுவுல வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
3: ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்தது வந்து என்னென்ன மாதிரியான வகுப்புகள்லாம் நீங்க மாணவர்கள்
4: குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஸ்லோகங்கள், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அந்த மாதிரி சின்ன சின்ன பாடல்கள் நிறைய கத்து கொடுத்துருக்கேன் நிறைய குழந்தைகளுக்கு. சின்மயா மிஷன்ஸ் மூலமா பாலவிகார் சின்ன குழந்தைகளுக்குன்னு ஒரு கிளாஸஸ், அது ஒரு 3 வருஷம் நடத்தினேன். அப்புறம் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷம் வீட்டிலேயே வந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் வந்து கத்துக்கலாம், எந்த நேரம் வேணாலும் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு முக்கியமா 4 மணிலேருந்து 7.5 மணி வரைக்கும் அடுத்தடுத்த வகுப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். 4000 திவ்ய பிரபந்தம், வேல்மாறல், திருப்புகள், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தரிய லஹரி எல்லாமே கத்துக் கொடுத்தேன். நான் கத்துக்கிட்டது எல்லாம் எல்லாரும் கத்துக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி அதை எல்லாருக்கும் கத்துக் கொடுத்துருக்கேன். எல்லாருமே நல்லா கத்துட்டு இப்ப வாழ்நாள்ல கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அவங்க சொல்றத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: ஓகே ஓகே மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மீனாட்சி அழகப்பன் மேம், அவங்களோட மாணவர்களுக்கு எப்படிலாம் பாட சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க என்னென்ன சாதனைகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே மீனாட்சி அழகப்பன் மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட திருவாசக பயணத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதை எப்படிலாம் அவங்க வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், அடுத்தது உங்களோட திருவாசக பாடல்கள்ல இருந்து ஏதாவது ஒண்ணு நேயர்களுக்காக நீங்க இப்ப பாட முடியுமா மேம்?
2: தாராளமா பாடுறனே. நான் முதல் பாட்டே பாடலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க.
1: சூப்பர் சூப்பர் மேம்,
2: தேங்க்யூ
1: மேம். இப்ப வந்து திருவாசகத்தை வந்து கத்துக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு என்னென்ன மாதிரி முயற்சி எல்லாம் எடுக்கலாம் மேம்?
2: முக்கியமா வந்து அவங்க வந்து தொடர்ந்து முழுதும் கத்துக்கணும்னு நினைக்கணும், பாதியோட விட்டுறக்கூடாது, அதுதான் முக்கியம். ஏன்னா அது வந்து இறைவனுடைய பாடல்கள், முழுமையா கத்துக்கணும்னு நினைக்கணும். அது முழுசா கத்துக்கிறவரை என்னென்ன நிறைய ஒர்க் இருந்தா கூட சுவாமிக்குன்னு ஒரு தனி டைம் ஒதுக்கிக்கணும். ஒதுக்கி அது நம்மளுடைய கடமையா செய்யணும், இறைவனுக்காக ஏதாவது செய்யணும்னு மனசுல ஒரு உறுதி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை கத்துக்கிட்டு தொடர்ந்து அதை விட்டுறாம பாடணும், அதுதான் முக்கியம்.
1: ஓகே ஓகே மேம். மேம், அடுத்தது வந்து இந்த திருவாசகம் வந்து நம்ம பாடுறதுனாலயோ நம்ம கத்துக்கிறனாலயோ என்னென்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: எல்லா நன்மைகளும் இருக்கு, அத்தனை நன்மைகளும் இருக்கு. அதுக்கு அதுக்குரிய சிறப்பான பதிகங்கள் அதுலயே இருக்கு. அந்தந்த பதிகங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு, திருமணம் விரைவாக நடக்கிறதுக்கு, வெளியூர் ஆன்மீக பயணம் செய்ய தடை இல்லாமல் செல்வதற்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பான பதிகங்கள் இருக்கு. அந்த பதிகங்களுடைய சிறப்பை சொல்லித்தான் நாங்க பாடுவோம். அதனால ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. முக்கியமா எடுத்துக்கிட்டோம்னா இந்த முதல் பதிகம் சிவபுராணத்திலேயே வந்து 369 பாடல்கள் அத்தனையும் இந்த ஒரு பதிகத்திலேயே வந்துருது. முதல்ல வாழ்க வந்துடும், வெல்க வரும், போற்றி வரும். அதை சேர்த்து பார்த்தாலே எல்லா திருவாசகத்துல உள்ள அத்தனை பாடல்களுமே இந்த ஒரு பதிகத்திலே வந்துருது. மிக சிறப்பான ஒன்று.
1: ஓகே ஓகே சூப்பர் மேம். அது வந்து எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். அடுத்தது வந்து நீங்க தினமும் 4000 திவ்ய பிரபந்தம் பாசுரங்களை வந்து பகிர்றதுக்கான எண்ணம் எப்படி வந்து உருவானுச்சு மேம்?
2: அதாவது திருப்பதியில வந்து தெலுங்கு நாட்டுல வந்து 4000 திவ்ய பிரபந்தம் தமிழ்ல வாசிக்கிறாங்க. அப்படிங்கும் போது நம்ம தமிழர்கள் வந்து இறைவனை துதிக்கிறதுக்கு தமிழ் பாடல்களால பாடணுங்கிறதுனால 4000 திவ்ய பிரபந்தம் கட்டாயம் எல்லாரும் படிக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்தது இது வரைக்கும் நீங்க எத்தனை நிகழ்ச்சிகள்லாம் நடத்திருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் நடத்திருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க மேம்.
2: நான் வந்து ஒரு 530 நிகழ்ச்சிகளுக்கு மேல நடத்திட்டு இருக்கேன். முதல்ல நகரத்தார் மகளிர் மன்றம் மூலமா நடத்தினேன். அதுக்கப்புறம் நகரத்தார் மகளிர் மன்றம் மூலமாவே இங்க இருக்கிற வெங்கடாஜலபதி கோயில், ஃபேர்லன்ஸ் வெங்கடாஜலபதி கோயில 1.5 வருஷம் தொடர்ந்து ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சிருக்கோம். அப்ப வந்து எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க அவங்க. ரொம்ப இந்த ஏகாதசி அப்போலாம் எங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இந்த சுவாமிக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல நிறைய நல்லா செய்யறாங்க. நம்ம சென்ற இடம் எல்லாம் சிறப்பு கிடைக்கும், அந்த மாதிரி அங்க நல்லா பண்ணாங்க. இப்ப வந்து ராமகிருஷ்ண மடத்துல வந்து ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாமே படிக்கிறோம். அப்புறம் சஷ்டி அன்னைக்கு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு சஷ்டிக்கும். திருவோணத்துல ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அது போக தினமும் மாலை 6 மணிக்கு ஜூம் மீட்டிங் மூலமா வேல்மாறல் பாராயணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது.
1: ஓகே ஓகே மேம். அதாவது இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம்.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஓகே ஓகே மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மீனாட்சி அழகப்பன் மேம் அவங்க என்னென்ன நிகழ்வுகள்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு போங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மீனாட்சி அழகப்பண்ணாம தான் இருக்காங்க. அவங்க லைஃப்ல நடந்த ஜேர்னியை தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். மேம், இவ்வளவு வருடம் இந்த நீங்க திருவாசகம் பாடினதுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னா எதை சொல்வீங்க மேம்?
4: நான் கத்துக்கிட்ட விஷயம் மிக பொறுமை, ஒரு சகிப்புத்தன்மை, இதெல்லாம் நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆங்கிள் தான் வருவாங்க, அவங்களெல்லாம் சரி பண்ணி எல்லாரையும் வழி நடத்தி செல்றது. அதான் ஆளுமை விருது ஒன்று எனக்கு தந்திருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து கூட்டி போறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குணமா இருப்பாங்க. அவங்களெல்லாம் எல்லாரையும் சமப்படுத்தி எல்லாரும் நினைக்கிறதையும் சரிப்படுத்தி அவங்கவுங்க என்னென்ன சொல்றாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி வளைந்து நெளிந்து சென்று நடத்துவதுங்கிறது இறைவனுடைய அருள் தான். அந்த அருள் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இறையருள் எனக்கு நிறைய இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்.
3: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது இந்த பயணத்துல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க மேம்?
4: மறக்க முடியாத விஷயம்னா நிறைய இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் நடந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் போய் நடத்தி கொடுத்தவங்களுக்கு கல்யாணம் முடியணும்னு நடத்தி கொடுத்தவங்களுக்கு உடனே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. குழந்தை பிறக்கணும்னு நடத்தி கொடுத்தவங்களுக்கு உடனே குழந்தை பிறந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய சக்சஸ் தான்.
3: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது இவ்வளவு மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். மேம், அடுத்தது நிறைய பேர் வந்து உங்க பாடல்களை கேட்டோ நீங்க போன அந்த இடத்துல உங்களோட பிரசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க மேம்?
4: ஃபீட்பேக் சொல்ல போனா என்னுடைய குரல் வந்து அவங்க காதுல ஒலிச்சுட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. உங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம், ஆனா உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தப்பதான் ரொம்ப திருப்தியா இருந்துச்சு, மன திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல நிறைய கேட்டிருக்கேன்.
3: சூப்பர் சூப்பர் மேம். எல்லா ஃபீட்பேக்குமே ஒரு நல்ல ஃபீட்பேக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே புரியுது மேம். அடுத்தது மேம், இப்போ வந்து இப்போ இருக்க வந்து இளைஞர்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆன்மீகத்துலேயோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக இப்போ வரமாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: இளைஞர்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த சிவபுராணம் மட்டுமாவது கற்றுக்கணும். அவங்க முதல்ல அதை கற்றுக்கிட்டு நல்லா படித்தாங்கன்னா அதுவே ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இப்போ ஆனால் ஆர்வமாக வர்றாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாமோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமோ கொஞ்சம் ஓரளவு முதல்ல இருந்த அளவு இல்லாமல் இப்போ ஓரளவு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வந்தாங்கன்னா காம்படிஷன் அந்த மாதிரி வச்சோம்னா அதில் கலந்துக்கும் போது நிறைய அவங்களுக்கு தெரிய வரும்.
3: ஓகே ஓகே மேம், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் மேம். அடுத்தது வந்து ஒரு சில பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களால பண்ண முடியாது, நிறைய தடைகள் இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருந்து இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும் போது உங்களோட அனுபவத்துல இருந்து இப்போ வந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கா இருக்கட்டும் பெண்களுக்கா இருக்கட்டும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
4: தான் படிச்சதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைங்க. அல்லது அந்த இடம் எங்க நடக்குதுங்கிறது ஒரு சுண்டு விரலால காமிச்சா கூட உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். அந்த மாதிரி எல்லாருக்கும் தடுக்காம முடிஞ்சவரை இந்த இடத்துக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா அங்க போகாதீங்கன்னு சொல்லாம முடிஞ்சவரை எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் கிடைக்க செஞ்சாலே அந்த புண்ணியமே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். முடிஞ்சவரை வீட்டுல இருக்கும்போது, வெளியில போக முடியலன்னா வீட்டுல இருக்கும் போது ஒரு திருவாசகம் எடுத்து படிங்க, ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்து படிங்க, அல்லது திருப்புகழ் எடுத்து படிங்க. படிக்க படிக்க படிக்க நமக்குள் இறைவன் இறங்கி விடுவான், அதுதான் உண்மை.
3: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது உங்களோட அனுபவத்திலிருந்து ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க மேம். கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க. நன்றி மேம்.
4: நன்றி.
3: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான மீனாட்சி அழகப்பன் மேம், அவங்களோட திருவாசக பயணம் எங்கிருந்து தொடங்குச்சு, எங்க முடிஞ்சிச்சு, அதுல என்னென்ன சாதனைகள்லாம் அவங்க படைச்சாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணியோ ஒன்றாச்சு, 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா நான் உங்கள் கூட பேச வந்தாச்சு. என்ன தலைப்பில் உங்கள் கூட நான் பேச போகிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பயம்ங்கிறது இருக்குங்க. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படைக்கு அஞ்சாதவன் கூட பாம்பை பார்த்தால் அஞ்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாம்பு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து பயப்பட்டு தான் ஆகும். நம்ம ஒரு நாள் முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அது கூட நம்ம பயப்படுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக செய்யறதுக்கும் பயப்படுவோம். அதே மாதிரி இருட்டுனா பயப்படுவோம், தண்ணினா பயப்படுவோம், நிறைய விஷயங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்துட்டு ஒருத்தருக்கு பயங்கள் இருக்குது. எனக்கு வந்துட்டு பாம்பை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயந்துருவேன், எனக்கு பாம்புக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி பயந்துருவேன். அப்படிங்கிற பயம் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம லைஃப்பில் பயம் இல்லாதவங்க யாராவது இருப்பாங்கன்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா யாருமே பயம் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. பயம் அப்படிங்கிறது மனிதனுடைய ஒரு இயல்பு, மனிதனுடைய ஒரு உணர்வு, மனிதனோட அங்கமான ஒரு விஷயந்தாங்க அந்த பயம். இந்த பயம் எப்போ வரும், அச்சோ நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமா, நம்மளுக்கு ஏதாவது விஷயங்கள் நடந்துருமா, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த பயங்கள் ஏற்படுது. எப்போன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டிராஃபிக்கில் ஒரு எங்கேயாவது வெளியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வைங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு கோயில் வெளியே எங்கேயோ போயிட்டுருவோம். திடீர்னு வந்துட்டு நம்ம பின்னாடி ஆறு நடிச்சிட்டே வராங்கன்னா அச்சோ வண்டி வந்து நமக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி பயந்துக்குவோம். இதுதான் பயம். அந்த பயம் வந்துட்டு நிறைய விஷயங்களில் இப்படியும் இருக்குது. இன்னொரு பக்கம் நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுவோம். அதாவது நம்ம இப்போ ஒரு முயற்சி பண்ணுறோம், இப்போ நான் வந்துட்டு ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறேன், ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா அதை நினச்சி படிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை நம்ம தோத்துட்டா என்ன ஆகும், ஒருவேளை தோத்துட்டா நம்மளோட லைஃப்பை முடிஞ்சு போயிருமே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம் ஒரு மாதிரி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பயம் இருக்கிறத விட நம்ம ஜெயிச்சிட்டா என்ன ஆகும், நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றியை நோக்கி போக முடியும். என்ன சத்யா பயத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படி நீங்கள் நினைக்கலாம். அதை பற்றின ஒரு டாபிக் தான் எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு பயம் அப்படிங்கிறது தடையா இல்லை அது அவங்கள பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பா, பயம் அப்படிங்கிறது முன்னேற்றத்திற்கு தடையா இல்லை பாதுகாப்பா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.

0: நமக்கு படிச்சியா?
1: ஹேய், என்ன பழகுண்டா இது? என்ன பார்த்து படிச்சியா படிச்சியான்னு கேட்டுட்டு இருக்க. எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கல.
0: பயமா இல்லையாடா?
1: பயமா எனக்கா? இல்லவே இல்லை.
2: அப்பா
3: சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
4: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
3: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
4: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
3: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
5: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
0: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோடைய தலைப்பா இன்னைக்கு என்ன வச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பயம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையா, அப்படி இல்லைன்னா அது பாதுகாப்பா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுறேன்.
0: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
7: அதாவது பயம் அப்படிங்கறது வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து தடைக்கல்லாத்தான் தெரியுங்க, ஆனா அந்த தடைக்கல்ல ஒரு படிக்கெல்லாம் மாற்றி போகணும். பயம் வேணும், ஒரு வார்த்தையே ஒண்ணு பேசணும் அப்படின்னால அதுல தவறுங்களாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் மனசுல இருந்துட்டே இருக்கணுங்க. அதே நேரத்துல ஒரு செயல்களை செய்யும் போதும் அப்படித்தான், இது வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அப்படிங்கறது ஒரு நிதானிக்கிறதுக்கு அந்த மனசு பயம் இருக்கிறது நல்லவங்க எல்லாத்துக்குமே அந்த மனசுல ஒரு பயம் இருக்கணுங்க. அதனால வந்து பயம்ங்கிறது வந்து தடைக்கல் அல்ல, தடைக்கல்ல நாம படிக்கலாம் மாத்திக்கலாம்.
0: சூப்பர்ண்ணா,
7: சூப்பர். அதுதான் என்னுடைய கருத்துங்க தம்பி.
0: ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
7: நன்றிங்க.
0: ரொம்ப சூப்பராகவே கஸ்தூரி அண்ணா அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது பயம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து மூட்டை வச்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாமே சூப்பராக நடக்கும். பயம் அப்படிங்கிறது வரதான் செய்யும், அது சகஜம்தான். ஆனால் அந்த பயத்தை நம்ம எப்படி போக்குறோம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இதுவே இருக்குது, நம்மளுடைய குணமே இருக்குது. அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அது உண்மைதாங்க. ஏன்னா பயம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நம்ம பயம் அப்படிங்கிறது அது மனிதருடைய ஒட்டி பிறந்த விஷயம், அது வரலாம். ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து முயற்சி பண்ண கத்துக்கணும், நம்ம நிறைய விஷயங்களை செய்ய கத்துக்கணும் அப்படிங்கறத அவரோட கஸ்தூரி என்ன சொல்ல வராரு. இதே மாதிரி உங்களோட கருத்துலயுமே மறக்காம பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நம்ம பயங்கர பயங்கர எக்ஸைட்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ மறக்காம கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்டின் காட்டினுடைய சைனாமேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: அடிக்கடி பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பாக இருக்கும் அப்படின்னா, பயம் அப்படிங்கிறது மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இல்லை பாதுகாப்பா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சும் கூட பேசலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் சத்யா, கேட்குதா?
3: வணக்கம் அண்ணா, கேட்குது. நான் சொல்லுங்கண்ணா.
4: முன்னேற்றத்திற்கு
3: தடையா பாதுகாப்பா?
4: நிச்சயமாக பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு தடைன்னு தான் நான் சொல்லுவேன்ப்பா. ஏன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்திற்கு பயந்தா பரவாயில்ல, அதாவது நான் தவறு செய்யக்கூடாது, நான் வாழ்க்கையில பின்னடைவு அப்படிங்கறது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்களான்னா கிடையாது. ஆனா தேவையற்ற ஒரு அவநம்பிக்கையா பயப்படுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம செய்யணும்னு எடுத்துக்கிட்டோம், ஐயோ இந்த காரியத்தை எடுத்து செய்யறோமே, இது நமக்கு வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் கொடுக்குமா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை, அதனாலயே அந்த காரியத்தை எடுக்கிறது இல்ல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த ரிலேஷன்ஷிப், ஐயா இவங்களை நம்ம வந்து சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னா நம்மளை கைவிட்டு போயிடுவாங்களே, இவங்களை எப்படி திருப்தி

0: படுத்தலாம் அப்படின்ட்டு அது ஒரு வகையான பயம். அதே மாதிரி படிக்கக்கூடிய பசங்களுக்கு பாருங்க, ஐயோ எனக்கு எக்ஸாம் பயமா இருக்கு நான் எப்படி முடிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு பயம். படித்து முடித்த இளைஞர்களுக்கு பாருங்க, ஐயோ நான் நிறைய நல்ல கம்பெனியில வேலைக்கு சேரணும், இது மாதிரி சேர முடியுமா அப்படின்ட்டு அதை நினைச்சு பயம். வேலையில போனா அங்க ஒரு பயம், ஐயோ நமக்கு ஹைக்க கொடுப்பாங்களோ, நம்மள நிரந்தரமா வேலையில பார்ப்பாங்க. அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு சமயத்திலயும் இந்த மாதிரியான ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது அது ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கு வழிவகுக்குதா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கொடுக்கறது. அப்ப ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்திற்கு அந்த பயம் அப்படிங்கறது இருந்ததுன்னா அது வெற்றியை தரும். ஆனால் பெரும்பாலும் மக்கள் அந்த மாதிரியான பயம் அப்படிங்கறது கொள்ளாததுனாலதான் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கறது கொடுக்குது. அதனால துணிந்த நெல் நிமிர்ந்த நெல் போராடு, வாழ்க்கையை சிலாகிக்கும், பயப்படாத, அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் இருக்கும். எனவே அந்த வாழ்க்கைய சிறப்புற வாழ்ந்து அதுக்குன்னு ஒரு தனி அடையாளம் பதித்தவர்கள் எல்லாருமே பயத்தை துறந்தவர்கள் தான். எனவே பயத்தை நம்ம விட்டுட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையாப்பா.
1: சூப்பர், நான் ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.
0: ரொம்ப அருமையான ஒரு கருத்து, வாழ்த்துக்கள் சத்யா.
1: நன்றி. சந்திரசேகர்னா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் வரதா செய்யும், அந்த பயத்தை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம வரணும். பயம் அப்படிங்கிறது நம்ம ஒரு முட்டுக்காட்டை போடும் அப்படி மாதிரி தான் அவரோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஏவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ஆன மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன இருக்குது அப்படின்னா, பயம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தடையா இல்ல பாதுகாப்பா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், தர்மபுரியில இருந்து ராணிகா.
1: வணக்கம் அக்கா. வணக்கம், சொல்லுங்க அக்கா, உங்களோட கருத்துக்கள்.
2: பயம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். எதுக்கு பயப்படணும்? அவர் தப்பு செஞ்சா பயப்படலாம், அதுதான் வந்து தேவையில்லாத பயம். அது மனதிற்கு வந்து தேவையில்லாத பயமா அது வாழ்க்கையில.
1: சூப்பர்.
2: படிக்கிற பசங்க வந்து படப்படன்னு பயத்தோட இருந்தாங்கன்னா அது வந்து அது வாழ்க்கையே முட்டுக்கட்டையே ஆக்கிரும். அதே மாதிரி வந்து மனிதர் வந்து அதே பயத்ததே நினைச்சிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, அதே ஒரு வியாதியா வந்துடும்.
1: தர்மபுரியில இருந்து ராணி அக்கா ரொம்ப சூப்பராவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சாங்க, மறந்துருச்சு போல, டக்குன்னு வந்த உடனே நர்வஸ் ஆகிட்டாங்க போல. இட்ஸ் ஓகே, நீங்க ஏதாவது கால் பண்ணீங்க அப்படின்னா வந்து நர்வஸ் ஆகாதீங்க, நர்வஸ் ஆகும் ஜாலியா பேசுங்க. அதாவது இப்ப நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பயம் அப்படிங்கிறது வருங்க. அந்த பயம் வந்துட்டு கொஞ்ச நாள் இருக்க தான் செய்யும். நம்ம இவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, பயங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த பயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தாங்க எல்லாமே இருக்குது. நம்ம அந்த பயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னா நாம் பாட்டுக்கு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் பயத்திலேயே நம்ம முடங்கி கடந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை அதோடு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிக்னல் பார்க்குறோம், சிவப்பு சிக்னல் பார்க்குறோம் அப்படின்னா சாலையை கடந்துடுறோம். ஆபத்தான இடங்களில் கவனமாக நடந்து போகணும். அதே மாதிரி தவறுகள் ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்திடும் அப்படிங்கிற அந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சிந்திக்க அந்த மனம் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம ரோடு கிராஸ் பண்ணுறோம் என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு பயங்களாக வந்து மாறுது. நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துருமோ நடந்துருமோன்னு பயமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பயமே நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பி உடைய காம்போவில் எம்ஐஎம்ஐ சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பயம் அப்படிங்கிறது மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இல்ல பாதுகாப்பா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. ஒரு சின்ன குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்களேன், சின்ன குழந்தை வந்துட்டு நெருப்பத்தோட முயற்சிக்கும் போது அதோடைய பெற்றோர்கள் தொட்டா சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எச்சரிக்கையால உருவாகக்கூடிய பயம்தான் அந்த குழந்தைய பாதுகாக்குது. அதே மாதிரி தாங்க தேர்வுக்கு பயப்படுறதுமே நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு தான், வேலையை இழந்துடுவோமோ அப்படிங்கிறது நம்மளுடைய பொறுப்போடு இருக்க வைக்கிறதுக்காக தான், உடல் நலத்தை இழந்துடுவோமோன்னு நினைக்கிறதுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக தான். அதனால் பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பாகவும் அமையுது. அதே பயம் அளவுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு மெயின் பிரச்சனையாகவே மாறுது. தோல்வி பயத்தால் முயற்சி செய்யாமல் இருக்கிறது, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தில் திறமையை மறைத்து வைப்பது, அதே மாதிரி விமர்சன பயத்தால் கனவுகளை கைவிடுவது, இது எல்லாமே பயத்தை பாதுகாப்புல இருந்து தடையா வந்துட்டு மாத்த ஆரம்பிக்குது. ஒரு கப்பல்ல கடல்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கடல்ல பயணம் செய்வதற்காகவே கப்பல் உருவாக்கப்பட்டிருக்குது, கரையில பாதுகாப்பா நிற்பதற்காக கிடையாது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலுமே மனுஷங்க வாழ்வதற்காக தான் வந்து பிறந்திருக்காங்க, பயந்து ஒதுங்குவதற்காக கிடையாது. வாழ்க்கையில வெற்றி பெற்ற பல பேருமே பயம் இருந்திருக்குது, ஆனா அவங்க அந்த பயத்தை தங்களுடைய பாதையில நிறுத்த வைக்கவே இல்லை, நிறுத்த அனுமதிக்கவும் இல்லை. அதை வந்துட்டு அந்த பயத்தையும் தாண்டி உடைச்செறிஞ்சிட்டு அவங்களோட வாழ்க்கையில போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தைரியம் அப்படிங்கிறது பயம் இல்லாத நிலை கிடையாது, பயம் இருந்தாலும் முன்னே செல்லக்கூடிய மனநிலை தான் தைரியம். ஒரு மாணவன் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது பயப்படலாம், ஒரு தொழிலதிபர் புதுசாக ஒரு முதலீடு செய்யும் போது பயப்படலாம், ஒரு மருத்துவர் முக்கியமான ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் போது பயப்படலாம். ஆனால் அந்த பயத்தை தாண்டி அவங்க செயல்படும் போது தான் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குது. அதனால பயம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் அது ஒரு மோசமான எஜமானன். பயம் வந்துட்டு நம்மளை வேலைக்காரனாக தான் வச்சுருக்கோமே தவிர நம்மக்கிட்ட எஜமான எப்போவுமே வச்சுருக்கக்கூடாது. பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய விஷயங்களை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, பயம் அப்படிங்கிறத தூக்கி போட்டு உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அந்த விஷயங்களை நோக்கி போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். இந்த ஒரு தலைப்பில் இந்த ஒரு செய்தியோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பு, நாளைக்கு இல்லை திங்கக்கிழமை உங்கள்கிட்ட மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடுபெறுவது

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க உங்க கூட என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆரோக்கியம். இந்த மதிய நேரத்தில் உங்க கூட பேசுறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நாம் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாலே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதல் விஷயமா எதை பற்றி சொல்ல போகிறேன் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய ஒரு காலகட்டத்தில் நிறைய விதமான டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு, அதுவும் அதிவேகமாக குறைக்கிறதுக்கு நிறைய டயட் விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்படி நம்ம வந்து தீவிரமாக, அதாவது ரொம்ப தீவிரமான டயட்டை ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமாக ஒரே நாளில் ஒரு 2 கிலோ குறைக்கணும், ஒரே வாரத்தில் ஒரு 5 கிலோ குறைக்கணும், இப்படி நம்ம வந்து டயட் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டயட்டிஷியன் சொன்ன நிறைய விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஒரே வாரத்தில் 5 கிலோ 10 கிலோ குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணவு முறையை, ஆனால் இப்படி வந்து ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நிறைய உடல்நல பிரச்சனைகளும் வருது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் அதுக்கப்புறம் டயட்டிஷியன்ஸ் வந்து சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட உணவு பழக்கத்தால் என்ன ஆகுது நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையுது, அது மட்டுமே இல்லாமல் நமக்கு வந்து எனர்ஜி வந்து குறையுது, அது மட்டும் இல்லாமல் உடலில் நிறைய பிரச்சனைகளும் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்படிப்பட்ட அந்த ஒரு டயட்டை நம்மளால் நீண்ட நாட்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியாமலும் போகுது. அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப பெரியதான ஒரு விஷயமா இருக்குது. இப்படி நம்ம இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு நிலையான, ஒரு ஆவரேஜான ஒரு டயட்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி என்ன நிலையான உணவு கட்டுப்பாடு டயட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மால் அதாவது நம்மளுடைய வீட்லேயே ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்ற உணவு பழக்கம் தான். அதாவது அப்படி ஒரு டயட்டை 3 இல்லாட்டி 4 வாரங்களுக்கு நம்மளால் தொடர்ந்து பின்பற்ற முடியும். ஒரு டயட் அப்படின்னா அதை தொடர்ந்து நம்மளால் ஃப்ரீயாக ஃபாலோ பண்ண முடியணும். அதாவது ஒரு மாதம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு சரியான ஒரு டயட் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரி டயட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டிஷியன் சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் வந்து நம்ம தோசை வந்து சாப்பிட்றோம், அதுக்கு பதிலாக முட்டை தோசை வந்து சாப்பிட்லாம். அடுத்ததாக கீரை தோசை, அதாவது அது இல்லை அப்படின்னா கீரை தோசை சாப்பிட்லாம். தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னிக்கு பதிலாக புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இட்லி தோசை மாவில் கேழ்வரகு மாவு, கம்பு மாவு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற நார்ச்சத்து எடை குறைப்புக்கு உதவுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, மதிய உணவுக்கு 1 கப் சாதத்தோட 2 கப் காய்கறிகளை நல்லா வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். நிறைய காய்கறிகள் சேர்த்து கூட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். வாரத்துக்கு 2-3 நாட்களுக்கு கீரை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் சாதம், அது கூடவே வந்து முளைக்கட்டி பயிர், அதோட வெள்ளரிக்காய், தக்காளி சேர்த்த சாலட் இதெல்லாம் சாப்பிட்லாம். சிறுதானியத்தோட பருப்பும் காய்கறிகளும் சேர்த்து கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்து இரவு உணவு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து அடை, பாசி பயிர் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஹாட்டான உணவுகளை இரவு நேரங்களில் நம்ம சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம். கோதுமை மாவோட சிறுதானிய மாவோட சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி தயாரித்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக. பாட்டை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
4: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
5: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
4: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
6: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
8: இணைஞ்சு பேசுவாங்க இல்லைங்களா, மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் குருநாதன் சார் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார், சார் பிரெயின் பற்றின ஆராய்ச்சிகள் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். அந்த மூளையோட செயல்பாடுகள் அப்படின்றது ரொம்ப அசாத்தியமானது அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். இந்த பிரெயினோட செயல்பாடுகள் பற்றி சொல்லுங்க சார்.
9: மூளையின் முக்கியமான செயல்பாடுகள்ன்றது வந்து மூளையின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. உதாரணமாக மூளையின் சிறுமூளை பகுதி, தட் இஸ் செரிபெல்லம், அது வந்து உடலின் பேலன்ஸை சமநிலைப்படுத்தி ஒரு நடப்பதற்கும் ஒரு குறிப்பிட்ட செயல்களை தடுமாற்றம் இல்லாமல் செயல்படுவதற்கும் தேவைப்படுகிறது. அதே போல பெருமூளை செரிபிரம், அந்த பகுதி, அந்த மூளையின் பின்பகுதியில் வந்து பார்வைக்குண்டான பகுதி இருக்கிறது. அதே போல் இடது பக்க மூளையில் வந்து பேசுறது, நினைவாற்றல், அதுக்குண்டான பகுதிகள் அந்தந்த இடத்துல இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு பகுதி உண்டு. அதே போல் மூளையின் முக்கிய 10 செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 1 சிந்தனை, 2 வந்து மெமரி நினைவாற்றல், 3 எமோஷன் உணர்ச்சிகள், 4 உணர்வு, தொடு உணர்வு, வலி உணர்வு, எரிச்சல் போன்ற உணர்வுகளை செய்வது, 5 மோட்டார், அதாவது உடல் இயக்கம், கைகால் மடக்கிறது, நீட்டுறது, நடக்கிறது, ஏறுறது, அந்த மாதிரியான மோட்டார் பயிர், மோட்டார் சென்ஸ், 6 வந்து பார்வை, 7 சுவாசம், 8 வெப்பநிலை, தட் இஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், 9 பசி, 10 முக்கியமானது உடலை ஒழுங்குபடுத்தும் ஒவ்வொரு செயல்முறையையும் கட்டுப்படுத்தும் மூளை. இதுதான் மூளையின் மெயின் 10 செயல்பாடுகள்.
8: கண்டிப்பாங்க சார், மூளையோட இம்பார்ட்டண்டான செயல்பாடுகள் பற்றி நம்ம கூட வந்து மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் குருநாதன் சார் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுங்க. ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுடலாம்.

கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: Alessio.
1: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
2: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: என்னது, கேன்சரா?
3: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
4: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண்வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். ஏன்னா எல்லாத்தோட அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதாவது வாழ்க்கை அப்படின்றது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி இப்போ வேகமாக வந்து போயிட்டே இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு படபடப்பாக வந்து இருக்கும். எல்லாமே வந்து விட்டுறலாமா, அமைதியாக உட்காந்துடலாமா அப்படின்லாம் வந்து தோணும். அப்படிலாம் நம்ம வந்து நினைக்க வேணாம், அந்த கவலையெல்லாம் நம்ம வந்து பட வேணாம். மனசு அப்படியே வந்து ரொம்ப கூலாக்கி ரீசார்ஜ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான் தியானம், மெடிடேஷன். இந்த ஒரு விஷயத்தை பண்ணோன்னா நம்ம வந்து அந்த படபடப்புலேருந்து ஈஸியாக வெளியே வந்துட முடியுங்க. அதாவது என்னது நாகராஜ், தியானமா? அதுக்கு ரொம்ப பொறுமை வேணுமே, பத்மாசனத்தில் வந்து உட்காரணுமே,

இருக்கலாம், 10 மணிக்கெலாம் நம்ம தூங்கிடணும், ஒரு 9:30 இருக்கலாம், இல்லை அதிகாலையில் இது ஒரு டைமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அமைதியான இடமாக வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக அமர்ந்துக்கலாம். பத்மாசனத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு இல்லை, நல்ல ஒரு தலைவணிலாம் வச்சு அப்படி சாஞ்சு கூட நம்ம வந்து உட்காந்துக்கலாம். அப்புறம் போக போக போக போக ஸ்ட்ரெயிட்டாக கூட வந்து உட்காந்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப சாப்பிட்டுட்டும் தியானம் பண்ணக்கூடாது, அதுவும் வயிறு பசியோடையும் நம்ம வந்து தியானம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வார்ம் அப் அதெல்லாம் செய்யலாம். மெடிடேஷனுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ அப்படியே ஆழமான சுவாசம், நல்லா ஆழ்ந்து சுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சதும் புன்னகைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வரலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது நம்மளுடைய வாழ்க்கையவே மாத்திரும், நம்மளுடைய மனநல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நேரம் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சித்த மருத்துவர் தங்குதுரை ஐயா இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா வணக்கம். ஐயா, ஐயா இந்த விரத முறைகள் பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோங்க. ஐயா முன்னோர்கள் ஃபாலோ பண்ண அந்த விரத முறைகள் பற்றி கூறுங்க ஐயா. அவங்க எந்த மாதிரி வந்து கடைபிடிச்சாங்க, அதே மாதிரி விரதம் இருக்கிற டைமில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், அதுக்கப்புறமா விரதத்துக்கு அப்புறமா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி சொல்லுங்க ஐயா.
7: இந்த ஏகாதசி விரதம், 11ஆம் நாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகாதசி விரதம் மிக மிக முக்கியமான விரதமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று நமது முன்னோர்களால் உணர்த்தப்படுகிறது. ஒரு குறிப்பு என்னவென்றால், ஏகாதசி அன்று காலை முதல் மாலை வரை வெறுமனே பசிக்கின்ற நேரத்தில் இளநீர் குடிப்பது, இளநீர் மட்டும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வழுக்கை தேவையில்லை, பசிக்கின்ற நேரத்தில் இளநீர் குடிப்பது. இவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த உடல் தூய்மை ஏற்படும் என்பது நமது முன்னோர்களுடைய அனுபவ உண்மை. இளநீர் எனக்கு ஒத்துக்காது, வெறும் நீர் மட்டுமே குடிக்கலாம், பசி எடுக்கிறது என்றால் வெறுமனே நீரை மட்டும் குடித்து அந்த பசியை தணிப்பது. இவ்வாறு மாலை பொழுது வரை செய்துவிட்டு இரவு நேரத்தில் சாப்பிடலாம். ஒரு சிலர் ஏகாதசி முழுவதும் விரதம் இருந்து துவாதசி இதில் தான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள். அப்படி முடிந்தவர்களும் செய்யலாம். இன்றைக்கி எண்ணற்ற பேர்கள் சர்க்கரை நோயாளிகளாக, உயர் ரத்த அழுத்த நோயாளிகளாக இருப்பதனால் அவரவர்களுக்கு எது சாத்தியமோ அந்த விரத முறைகளை கடைபிடிக்கலாம். அதே நேரத்தில் வாரம் 6 நாள் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுவும் குடலை கெடுத்து குடலில் புண் ஏற்படுத்தி நமக்கு ஒரு நோயை உருவாக்கும். ஆனால் ஒரு வேளையோ ஒரு நாளோ எது நமக்கு முடியுமோ அப்படிப்பட்ட விரத முறைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
6: கண்டிப்பாங்க ஐயா, நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த விரதத்தோட முக்கியத்துவம், அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் எந்த மாதிரி விரதங்களை கடைபிடிச்சாங்க, எப்படி கடைபிடிச்சாங்க, அதே மாதிரி நம்மளுடைய ஹெல்த் அதை பொறுத்து தான் இந்த விரதமும் இருக்கணும் அப்படின்றதையும் தங்கதுரை ஐயா நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. இப்போ இந்த ஒரு டைமில் நம்ம இன்னொரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மழைக்காலம் ஆரம்பித்தாச்சு. பருவமழைக்காலம் அப்படியே வந்து மழை அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் வெயிலும் வந்து அடிச்சுக்கிட்டு தான் வந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ பருவமழை காலம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சளி, இருமல், இதெல்லாம் வந்து இருக்கும். இந்த ஒரு விஷயங்கள் எந்த ஒரு ரீசனாலும் வருது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற உணவுகள்னாலையும் அப்படின்னு சொல்லலாம். மழை வந்து ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த மழை காலத்தில் நம்ம எடுத்துக்கிற தவறான உணவு முறைகள். மழை பெஞ்சால் ரோட்டோர கடைகளில் சமோசம் பானிபூரியும் நமக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த டைமில் அந்த காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால பாக்டீரியாக்கள் வந்து ரொம்ப வேகமாக பரவும். இப்போ தெருவோர கடைகளில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அது மூலிமா அந்த பாக்டீரியாக்கள் நமக்கு உள்ளார போயிட்டு ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சீசனில் அந்த மாதிரி நம்ம வந்து ரோட் சைடு இருக்கிற கடைகளில் நம்ம வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏதாவது வேணும் அப்படின்னா வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் பிடிச்சதை பிடிச்ச இடத்துல சாப்பிட்லாம். தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டைமில் ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை நம்ம சாப்பிட்டா வயிறு உப்பசம், அஜீரணம், கேஸ்ட்ரிக் போன்ற ப்ராப்ளம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற உணவுகள், கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மழை காலத்தில் வந்து கீரைகள் எடுத்துக்கிறத வந்து தவிர்க்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் கண்ணுக்கு தெரியாத புழுக்களும் பூச்சிகளும் இருக்கும், அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக வந்து இருக்கும். அதனால் மழை காலத்தில் கீரைகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டியும் நம்ம வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சீ ஃபுட்ஸ். மழைக்காலம் அப்படின்றது மீன்கள் அதுக்கப்புறம் கடல்வாழ் உயிரினங்களோட இனப்பெருக்க காலம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த டைமில் விற்கப்படுற மீன்கள் அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்காது. அது மட்டுமே இல்லாமல் நீர்நிலைகளில் மாசு அதிகமாக இருக்கிறதுனால இந்த சீசனில் மீன் சாப்பிட்டா அது நமக்கு வந்து ஃபுட் பாய்சன், அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம். அதனால் இந்த ஒரு மழை டைமில் நம்ம வந்து மீன் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன் வாங்கி சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. இதோடு நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நபரை பார்த்து தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சத்தமா சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச நினைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கறதுக்காக நான் ராஜ்குமார் எப்பவும் போல 3 மணி ஆனா வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளை புரிஞ்சுக்காதவர்கள் நிறைய பேர் நம்மளை சுத்தி அதிகமா இருக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஏன் என்ன சுத்தி இருக்கவங்க மட்டும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க, நம்மளை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். நாம என்ன நினைக்கிறோம், நம்ம மனசுல என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம அமைதியை வச்சு நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடியது எல்லாரோட வாழ்க்கையிலுமே அதிகமா இருக்கக்கூடிய ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. இதுவே நம்மளை புரிஞ்சுக்காதவங்களா இருந்தாங்க அப்படின்னா நாம ஒன்னு சொல்ல வர அவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சண்டை வரும்போது நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல கத்தி நான் சொல்ல வரது சரியா தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனிதர்களுக்குள்ளயுமே வந்து ஒரு யதார்த்தமான ஒரு எண்ணம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலர் புரிஞ்சுக்கல அப்படின்னா, ஆனா இது பெண்களுக்கு வந்து இந்த ஏக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரோட சின்ன சின்ன தேவைகளையும் அவங்க முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களுடைய வழிகளையும் சோர்வுகளையும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல கோவப்பட்டாலோ இல்ல விரக்தியில அழுதாலோ ஏன் கோவப்படுற, எதுக்கு நீ அழுகிற, எதுக்கு இந்த உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள புரிஞ்சுக்கக்கூடியவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப குறைவா தான் இருக்க ஆரம்பிக்குது. ஒரு சில பெண்கள்லாம் மனசுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு ஒரு நம்ம நல்லதுதான் பண்றோம் ஆனா நம்மள யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே 1000 குழப்பங்கள்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அதனால அழுகக்கூடிய ஒரு பெண்களும் இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல இவங்களுக்கு என்னப்பா எப்பவும் இதே வேலைதான், எதுக்கு எடுத்தாலும் சிறு சிறு சிறுன்னு விழுவாங்க, ரொம்ப சுலபமா வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்துற ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு முறையும் தன்னோட நியாயத்தை வார்த்தைகளால நிரூபிக்க போராடி போராடி ஓஞ்சி போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல பெண்கள் என்னைக்காவது நான் சொல்றத யாராவது முழுசா புரிஞ்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் அப்படின்றது வந்து பெண்களுக்குள்ள அதிகமா, அதாவது நாளடைவுல அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் கூட. ஏன்னா பெண்களோட மனசுக்குள்ள எக்கச்சக்கமான வழிகள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இங்க எவ்வளவு பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னை பத்தி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் தெரிய ஆரம்பிக்கும். ஃபுல்லா புரிஞ்சுக்க கூடியவங்க நம்மள சுத்தி யாராவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆறுதலா பேசுறதுக்கு 4 வார்த்தை சொல்றதுக்கு யாராவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கூட இருக்கவங்க ஒரு சிலர் வந்து அவங்களே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி பெண்கள் நினைக்கிறது அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அவங்க நேசிச்ச ஒருத்தங்க, அவங்க ரொம்ப நாளா வந்து கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தங்க, அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பெண்கள் நினைக்கிறது உண்டு. அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, உங்க மனசுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ஒரு உறவு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். இப்போ அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ் பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: திட்டமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 முதல் 5 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: டே மச்சான், எக்ஸாமுக்கு படிச்சியா?
7: ஹேய், என்ன பழகுண்டா இது, என்ன பார்த்து படிச்சியா படிச்சியான்னு கேட்டுட்டு இருக்க? எக்ஸாமுக்குலாம் படிக்கல.
6: பயமா இல்லையாடா?
7: பயமா எனக்கா? இல்லவே இல்லை.
8: சமுதாய வானொலியில்
9: தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தனிமரமா இல்லாம தோப்பா மாறி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியாவை சேர்ந்த பெண்கள் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமாக மாறி இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குமே இதை தான் சொல்லிக் கொடுப்பீங்க, பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக சொல்லிக் கொடுப்பீங்க. அப்படி என்ன நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன கேட்குறீங்க, அவங்கள நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார்.
10: சவால்கள் நிறைந்த உலகத்தின் மிக உயரமான இருக்கக்கூடிய இந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடையிறது இலக்கா இருந்திருக்கு, அதை ஏறி சாதனை பண்ணிருக்காங்க. சரி, இந்த எவரெஸ்ட் சிகரம் ஏறது கஷ்டமா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எவரெஸ்ட் சிகரம் உச்சிக்கு ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜனோட அளவு ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையுது அப்படின்னு போது அந்த நேரத்துல மூச்சு விட முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம உடலை உரைய வைக்கக்கூடிய -degree வந்து குளிர் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும், கடுமையான பனி புயல் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம எந்த நேரத்திலையும் சரிந்து விழக்கூடிய பனிப்பாறைகள் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மரண பயம் அப்படின்றது நம்ம அங்க போகும்போது இருக்க ஆரம்பிக்குமா. ஸோ அந்த மரணம் பயம் காட்டக்கூடிய சவால்களை இந்த பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு குழுவோட சேர்ந்து எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வார கணக்கில் பணியில தங்கி பனிமனையில் இருக்கக்கூடிய செங்குத்தான பாதைகள்ல, ஆபத்தான பாதைகள்ல கடந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னேறி போக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவா அமையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய தீவிரமான ராணுவ பயிற்சி இருக்கு இல்லையா, அசாத்தியமான மன உறுதி இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே துணையா இருந்ததுனால தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எவரெஸ்ட் சிகரத்தை வந்து ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் ராணுவ பாதுகாப்பு படை வரலாற்றிலே முதன் முறையா முழுக்க முழுக்க பெண் வீரர்கள் மட்டுமே கொண்ட ITBB உமன்ஸ் எவரெஸ்ட் எக்ஸ்பிடிஷன் 2026 அப்படின்னு சொல்லக்கூடிய குழுவை இவங்க அமைச்சது மட்டும் இல்லாம இந்த குழுவின் மூலியமா இமாலய இலக்கை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அனைத்து வகையான கடுமையான இயற்கை சவால்களை எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு எவரெஸ்ட் சிகரத்தோட உச்சிக்கு, அதாவது 8848 அப்படின்னு சொல்லக்கூடிய மீட்டர் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய உயரமான இடத்துக்கு போய் நின்று அசாத்தியமான சாதனை பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த பெண்கள், அதுவும் ராணுவ பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அசாத்தியமான வெற்றியின் மூலமா எவரெஸ்ட் சிகரத்தை வெற்றிகரமா ஏறி முடிச்சிருக்கக்கூடிய முதல் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே கொண்ட பாதுகாப்பு படைக்குழு அப்படின்ற ஒரு மாபெரும் தேசிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இது மூலமா எல்லா பெண்களும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு படையில காவலர்களா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்குமே வந்து கனவு, இலக்கு இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. அந்த இலக்குக்காக அவங்க ஓடணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சு அவங்க இந்த சாதனையை பண்ணிருக்காங்க. அப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுக்குமே கனவு அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அந்த கனவுக்காக வயதுகள் எல்லாத்தையும் கடந்து நீங்க சாதனை பண்ணணும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautifully design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 9442592160.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: உணவு கட்டுப்பாடாக இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும்.

அது வந்து நான் சொல்ல வேண்டியது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லலாம் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையில ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க, தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு ஏதாச்சும் கீரை அப்படி இல்லைன்னா காய்கறிகள் இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறது நீங்க வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வெறும் சோறை மட்டும் சாப்பிடாம புரோட்டீன் இருக்கக்கூடியதா, அயன் சத்து இருக்கக்கூடியதா, ஆரோக்கியமான உணவு காய்கறிகளா இருக்கட்டும் கீரைகளா இருக்கட்டும் இதெல்லாமே இருக்கிறத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து உடல் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த பாக்கெட் உணவுகளை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த சிப்ஸ், மைதா, வெள்ளச்சக்கரை இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆரோக்கியமா எது இருக்கோ அதை தேடி போறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்க ஆரம்பிங்க. அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிட்டர் கூட பெண்கள் தண்ணி குடிக்காத நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து பெண்கள் பண்ணக்கூடிய தவறா இருக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் மாத்திக்கணும். கண்டிப்பா தண்ணீர் அப்படின்றது ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து சாப்பாடு சமைக்கும் போது வந்து சாப்பாடு சாப்பிடும் போதும் சரி மனசை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். ஏன்னா மனசு மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சாதான் சாப்பாட்டை வந்து ஒரு சாப்பாடு வந்து அமிர்தமா இருக்க ஆரம்பிக்கும். அதனால அதை எல்லாத்தையுமே பண்றது பெண்கள் அன்றாட வாழ்க்கையில பழக்கப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். சாப்பிடும் போது வந்து கண்ணீர் விட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்காக கண்ணீர் விட்டுட்டு சமைக்கிறதா இருக்கட்டும் இல்ல குடும்ப கஷ்டத்துக்காக வந்து மனசுல வந்து ஏகப்பட்ட கவலைகளை சுமந்துகிட்டு அது அப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டே வந்து சமைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் விட்டுருங்க. சமைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா சமைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்களும் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கலாம், அந்த உணவுமே ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிக்கும். சோ இதெல்லாத்தையும் பெண்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு போது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இது எப்படி இருக்கு, புதுசான விஷயமா இல்ல ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயமா அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில தொடர்ந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரொலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதி தான் இப்போ ஆரம்பிக்க போகுது. கண்ணம்மா பகுதி எதுக்கு ராஜ்குமார், என்ன காரணத்துக்காக இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. அதுக்காக தான் நான் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் வந்து நான் வந்து நிகழ்ச்சியில பேசுறேன். ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின் அதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், டாக்டர்கள் கண்டிப்பா வந்து ஏதாவது சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிக்கலாம், இல்ல இப்படி எல்லாம் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு பெண்களுக்காக வந்து டாக்டர்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூட வந்து யோகா தெரபிஸ்டா. சோ யோகான்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து ரொம்ப எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதை கத்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய யோகா தெரபிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து பேச போறாங்க. சோ வாங்க அவங்க கிட்ட பேசலாம். சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் பேச போறாங்க யோகா தெரபிஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேவதி மேம் தான். சோ நம்ம சேலம்ல வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல வந்து யோகா தெரபிஸ்டா இருக்காங்க. சோ அவங்க கிட்ட தான் நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். ரேவதி மேம் வணக்கம் மேம். இப்போ டீனேஜ் பெண்கள்லாம் வந்து மேக்ஸிமம் யோகா அப்படின்றத வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக வந்து கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. உங்ககிட்ட வரவங்களுமே நிறைய பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ புதுசாக கற்றுட்டு இருக்கக்கூடியவங்க வந்து பண்ணக்கூடாத மிஸ்டேக், இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லணும்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது மேம்?
3: சார் கன்சிஸ்டன்சியே இருக்காது சார், நான் அது ஒன்று தான் சொல்லுவேன். ரொம்ப ஆர்வமாக வருவாங்க ஏதாவது ஃபோட்டோ, இப்போ தான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்துருச்சு யோகாவை. யோகானா என்னன்னே தெரியாமல் ரீல்ஸ் போடுறாங்க, அதையும் பார்க்குறாங்க. யோகாவை வந்து ப்ராப்பராக ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் வீட்டில் பண்ணுற மாதிரி முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நம்மளே வீட்டில் உட்காந்து சர்ஜரி பண்ணிப்போமா? பண்ண மாட்டோம்ல. அதே தான் யோகாவும். ஆக்சுவலி யோகாவே அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் வந்து வரும்போது ஒரு 6 மந்த்ஸ் நான் கண்டிப்பாக வருவேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 மந்த்ஸில் ஃபஸ்ட்டு மந்த் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செகண்ட் மந்த் கொஞ்சம் போர் தான் அடிக்கும். ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், இதை நம்ம வீட்டிலே பண்ணலாமே எதுக்கு இங்கே வரணும் அப்படின்லாம் தோணும். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்டே ஆகட்டும், யங் மாம்ஸ் கிட்டே ஆகட்டும், அது ஒன்று தான் ரொம்ப மிஸ் ஆகும். கிளாஸ்க்கு வரமாட்டாங்க, பார்த்தா சினிமாவுக்கு போயிருப்பாங்க. கிளாஸ்க்கு வரமாட்டாங்க, வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் பயங்கர இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து வரவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க கிட்ட கிடைக்கிற நல்ல சேஞ்சஸையும் நான் கேட்டிருக்கேன்.
2: ஒரு விஷயம் பண்றோம் அப்படின் போது அதை சீரியஸா எடுத்து பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கிடைக்க ஆரம்பிக்கும். கடமைக்காக நம்ம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டீனேஜ் வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்றத நானுமே கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து பெண்களா இருந்து டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களா இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது அவங்க சின்ன வயசுல இருந்தே அதாவது இந்த வயசுல இருந்தே ஃபாலோ பண்றாங்க அப்படின்போது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்போது இந்த எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைக்க
3: பண்ணணும். இது எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணணும்னா அவங்களுக்கு யோகாவை தாண்டி ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு மாசம் அது வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு பேஷண்ட்டுங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துரும். பட் யோகா பண்ணும்போது அவங்க ரொம்ப மைண்ட் அளவுலையும் சரி ஹெல்த் அளவுலையும் சரி ரொம்ப யங்காக இருக்கிறதுக்கு உதவும். அவங்களோட வேகத்தை அதிகப்படுத்துறது யோகாவால் முடியும்.
2: நம்முடைய அம்மாக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக ஆரம்ப காலகட்டங்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக செய்யக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள சுறுசுறுப்பாக ஆக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த யோகா வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது எல்லாத்தையும் வந்து கடைப்பிடிக்க வேண்டியது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது அது எல்லாத்தையும் கடைப்பிடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க கண்ணம்மா பகுதியில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேவதி மேம் தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். ரேவதி மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ எல்லா பெண்களுக்குமே வந்து யோகா அப்படின்றது வந்து பெனிஃபிட்டா இருக்க ஆரம்பிக்கும், உடல் அளவுலையும் மனதளவுலையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ பல பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க, ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க வந்து வீட்டில் கூட வேலைகளை ரொட்டீனா செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களா
3: என்ன தேவனே தெரியாது, ரொம்ப தியாகம் பண்ணுவாங்க. எதுக்கு தியாகம் பண்ணுவாங்கன்னே தெரியாது. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து வேலைக்கு போய் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சது தான் பெருசாக சொல்லுவாங்க. இந்த அம்மா உட்காந்து மொத்த குடும்பத்தையும் பார்த்துருக்கோம், அதை பெருசாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ உன்னோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. சும்மா குழந்தையை வளர்த்துறது மட்டுமே ஒரு பெரிய இலக்காக நினச்சிட்டு வாழவே கூடாது. கண்டிப்பாக உன்னோட பலம் என்னன்னு தெரியறதுக்கும் யோகா உனக்கு உதவுங்கிறது தான் நான் சொல்லுவேன்.
2: அதே மாதிரி இப்போ ஒர்க்குக்கெல்லாம் போறாங்க, நீங்களும் இருக்கீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்போது, இப்போ நீங்க நிறைய பெண்கள் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு எப்படி இந்த யோகா ஹெல்ப் பண்ணும், எந்தெந்த டைம்ல அவங்க வந்து கரெக்டா வந்து யோகா மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம்?
3: சார், ஒர்க்கிங் உமன்ஸ் வராங்க, மெயின்டைனும் பண்றாங்க, அது வந்து அவங்களோட ப்ரியாரிட்டி பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வருவாங்க, கண்டிப்பா நான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிடணும் அப்படின்னு வரவங்களும் இருக்காங்க. ஒரு 1 or 2 months வந்துட்டு இல்ல மேம், என்னால ஒர்க்கும் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வர முடியலன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இப்படி மேனேஜ் பண்ணும்போது ஒர்க்கிங் உமன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலியோட ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எண்ட் ஆஃப் த டே அவங்களோட ஹெல்த்தை கோட்டை விட்டுருவாங்க. ஒரு 40-45 இயர்ஸ்ல அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்களோட போன் ஸ்ட்ரென்த்ல இருந்து எல்லாமே வீக்கா இருக்கும். அதனால அவங்க வந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட கெரியர், அவங்களோட ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏதாவது ஒரு விஷயம், நான் வந்து இங்கே நலம் யோகா தேடிட்டு வாங்கலாம் சொல்ல மாட்டேன். பக்கத்துல என்ன சென்டர் இருக்கோ எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்க விஷயத்த தான் யூஸ் பண்ணிப்போம். பக்கத்துல என்ன சென்டர் இருக்கோ கண்ணை மூடிட்டு போய் ஜாயின் பண்ணிருங்க, ப்ராப்பரா ஒரு கைட கண்டுபிடிச்சிருங்க.
2: பெண்களுடைய வாழ்க்கையில பெண்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும், அதுக்கப்புறமேட்டு வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க, குடும்ப பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே உங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வேலைக்கு போறது இம்பார்ட்டன்ட் தான், குடும்பத்தை பார்த்துக்கிறது இம்பார்ட்டன்ட் தான், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை சுமக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா உங்களை அதே நேரத்தில் கவனிக்கிறது அப்படின்றது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து ரேவதி மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் மேம், ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெண்கள் ஆரோக்கியத்து மேல அதிக அக்கறை படுறாங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து ரொம்ப குறைவா தான் இருக்க ஆரம்பிக்குது. எனக்காவது ஒரு நாள் பிரச்சனை பெருசாகும் போது தான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சியில மேம் சொல்லிருக்கும் போது தெரியும் நினைக்கிறேன், ஹெல்த் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் பெண்களுக்கு அப்படின்றத மேம் சொல்லும் போது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேம் ரொம்பவே நன்றி மேம் இவ்வளவு நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க மறக்காம தெரிவிச்சுட்டு போயிருங்க. சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான அற்புதம் ஏஐ வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ வெப்சைட் யாருக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இமேஜ் எடிட்டராக இருக்கீங்க, இல்லை கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, அடிக்கடிக்கு உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பழக்கமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பர்சனுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செமையான வெப்சைட் தான் அது. இந்த வெப்சைட்டோட பெயர் pickwish.com PICWISH.COM அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா என்னென்னலாம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ஏஐ யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதோட குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, மங்கலாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் மங்கலாக இருக்க ஃபோட்டோஸை உங்களால் வேறு லெவலுக்கு எடிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே ஒரு எடிட்டிங் டூலை வச்சு கூட உங்களால் பண்ணிக்க முடியும். எல்லாத்தையும் சேர்த்துனா ஃபோட்டோ எடிட்டர் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறது, அதோட சைஸை மாற்றுறது, கலர்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால் ஒரே இடத்துல பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறது, நீங்கள் ரொம்ப பழைய ஃபோட்டோ ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பழைய ஃபோட்டோவை கொஞ்சம் புது ஃபோட்டோவாக மாற்றி கொடுக்குறது, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக இருந்தால் கூட அதை கலர் ஃபோட்டோவாக மாற்றி கொடுக்கறது, ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறது, நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க, அங்கே வேறு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும், ஏஐ பேக்ரவுண்ட் உருவாக்கிக்க முடியும், ஏஐ ஃபேஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்க முடியும், ஐடி கார்டுனா ஏதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனா உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பல வகையான டூல்ஸ் இந்த ஆப்லேயோ வெப்சைட்லேயோ இருக்குது. இந்த வெப்சைட்டோட பெயர் pickwish.com அப்படிங்கிறது, அதோட பேர் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் வி பிளஸ் கிளினிக்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இந்த வருஷம் நிறையா புது மொபைல் வந்திருக்கு, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் மொபைல் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஜியோமியில் இருந்து வந்திருக்க 17T அப்படிங்கிறது. ஜியோமி அப்படிங்கிற இந்த ரெட்மி பிராண்டு, போக்கோ, ஜியோமி இதெல்லாமே ஒரே பிராண்டை சேர்ந்தது தான். அதில் நிறையா ஃபோன் வந்து சூப்பர் ஹிட் ஆனிச்சு. முக்கியமாக போக்கோவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா கேமிங் ஃபோன்ஸ்லாம் விட ஆரம்பித்தாங்க. ரெட்மிலையுமே சூப்பரான ஒரு ஓஎஸோட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இப்போ ஃப்ளாக்ஷிப்பாக ஜியோமி 17T அப்படிங்கிற ஃபோன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே, பின்னாடி உங்களுக்கு சூப்பரான நீட்டான ஒரு ஃப்ரேம்குள்ளே ஸ்கொயர் ஃப்ரேம்குள்ளே உங்களுக்கு கேமராலாம் வந்துடுது, அது கூடிய ஃப்ளாஷ் லைட் வந்துடுது. உங்களுக்கு பின்னாடி ட்ரிப்பிள் கேமரா கொடுத்துருக்காங்க, முன்னாடி பஞ்ச் ஹோல் டைப்பில் அழகான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.59 இன்ச்சுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொரில்லா கிளாஸோட வருது இந்த டிஸ்பிளே. இந்த மொபைலில் அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா பின்னாடி கொடுத்துருக்க அந்த ட்ரிப்பிள் கேமரா தான். அந்த ட்ரிப்பிள் கேமராவில் மெயின் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ கேமராவும் 50 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு கேமரா மட்டும் உங்களுக்கு 12 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பயன்படுத்தி உங்களால் 4K 30-60 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். 1080 பிக்சலில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கன்னா நீங்கள் 960 FPS வரைக்குமே உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான விஷயம் இல்லைங்க, 960 FPS வரைக்கும் போகுது. அது கூட முன்னாடி கொடுத்துருக்க அந்த செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களால் 4K வீடியோ 30 FPSல எடுத்துக்க முடியும். 1080 பிக்சலில் எடுக்கிறீங்க அப்படின்னா 30-60 FPSல எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அது கூடிய 12 GB ரேமும், 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அது கூடிய 12 GB ரேமும் வருது. ஆனால் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். ஸ்டோரேஜோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா UFS 4.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரைட்டிங் ஸ்பீட், ரீடிங் ஸ்பீட்லாம் அது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே டிஃபால்ட்டாக உங்களுக்கு Android 16 அப்டேட்டோட தான் வந்து ஹைப்பர் OS 3 அந்த OS யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மீடியா டெக் டைமென்சிட்டி 8500 அல்ட்ரா சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட்டுக்கு வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு வருது. ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இதில் இருக்குது, 22.5 வாட்டுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது. நீங்கள் யாராவது ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் மொபைலை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஜியோமி 17T தான் அதோட பெயர். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். திவாகர் என் கூட.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோன்மிட்ட சோக்கப்பே. Hey, hold on.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
2: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
1: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: என்னது, கேன்சரா?
3: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
4: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: நினைக்கிறேன் இந்த மாதிரி டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு.

அப்படிங்கிறீங்க. நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் வச்சு தான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியும், நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சிந்திச்சு உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்கள் காதோரம் கொண்டு வந்து சேர்த்த முடியும். அதுக்காக தான் கருத்துக்கள் கேட்குறோம். அந்த மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மக்களே. இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போகிறீங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள்

பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் முடிவு பண்ணுவோம். அதனால பாடலோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க மறக்காம சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம் மக்களே. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து வாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க யூபிஐ ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். யூபிஐ ஆப் தான் இப்போ வந்து நம்ம மேஜரா நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து டீ குடிக்க போற மாதிரி இருந்தாலும் சரி, மளிகை கடைக்கு போற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட தான் போன் இருக்குல்ல, கியூஆர் கோடு இருந்தா ஸ்கேன் பண்ணி நம்ம அப்படியே பே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்றதுல உங்களோட யூபிஐ டிரான்சாக்ஷனோட ரிப்போர்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் உங்களால எப்படி பார்க்க முடியும், அது பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கவனமாக கேளுங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து மல்டிபிள் யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணாங்க. மொபைல் நம்பர் ஒன்றா தான் இருக்கும், அதில் 2-3 பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, அதுக்கு 2-3 யூபிஐ ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த 2-3 யூபிஐ ஆப்பில் நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தனித்தனியாக போய் பார்க்கறதுக்கு பதிலாக இப்போ ஒரே ஆப்லேயே உங்களால்

இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேடிஎம் ஆப் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அங்க பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு உள்ள போன உடனே அங்கேயே உங்களுக்கு வந்து ட்ராக் ஆல் யூபிஐ பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களால ஈஸியா ட்ராக் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து உங்களோட யூபிஐ அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்கும், உங்க மொபைல் நம்பர்ல இருக்க யூபிஐ அக்கௌண்ட். இதை நீங்க பண்றதுனால மற்ற அக்கௌண்ட்ல நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களா, யூபிஐ சிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் லாக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா பண்ணுங்க. இல்லை அப்படிலாம் வேணா, நான் தனித்தனியாகவே பார்த்துக்கிறேன், எனக்கு ஒவ்வொரு ஆப்பில் நான் எவ்வளோ பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன், ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் பேடிஎம்ல பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியில் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும், அதில் உங்களால் பார்த்துக்க முடியும். இதுவே நீங்கள் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சி ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை தொட்டிங்கன்னா உங்களால் பார்த்துக்க முடியும். அங்கேயுமே உங்களால் ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்க முடியும், பேமெண்ட் எப்போ பண்ணியிருக்கீங்க, எந்த பேங்க்லேருந்து பண்ணியிருக்கீங்க, எது மூலியமாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி எப்போலேருந்து பே பண்ணியிருக்கீங்க, எந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறது வேணும் அப்படிங்கிறதும் உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி எந்த அமௌண்ட்லேருந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்லேயுமே உங்களால் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில். திவாகரன் கூட உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத கேட்டுடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணு போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து இது பாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான சமையான ஒரு ஆப்போட அப்டேட் பத்தி தான் சொல்ல போறேன். நிறைய பேர் இப்போலாம் சோசியல் மீடியா அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது ரொம்ப சகஜமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஃபேஸ்புக்கு, எக்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமு, த்ரெட்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு ஆப் புதுசாக வந்தாலும் அதை ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ஆப்போட அப்டேட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவே பிடிக்கும்னு சொல்கிறேன். என்ன ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்னாப்சாட்டில் எப்படின்னா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு நாள் வேலிடிட்டி, ஒரு நாளுக்குள்ளே அவங்க எத்தனை டைம் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். கிட்டத்தட்ட அதுவும் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராமில் போடுற ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ அந்த மாதிரி தான் அது. அப்படி ஸ்னாப்சாட்டில் நம்ம ஸ்டேட்டஸாக போடாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே அனுப்ப முடியும் டைரெக்டாக. அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி ஃபோட்டோ அனுப்புகிறோம்ல அந்த மாதிரி அனுப்பிக்க முடியும், அது ஒரு நாள் இருக்கும். அதே மாதிரியே இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து அந்த மெசேஜ் பண்ணுற அந்த செக்ஷன் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி ஒன்று காட்டும், அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஓப்பன் ஆகிடும். கேமரா ஓப்பன் ஆன உடனே நம்ம என்ன நினைப்போம், ஃபோட்டோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் அதில் அப்படி கிடையாது, ஃபோட்டோ எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது போஸ்ட் ஆகிடுது. அதனால் என்னென்னா நிறைய பேர் அவங்க சும்மா யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக போகவும் நிறைய பேருக்கு இது பிடிக்கலை. நல்லா தான் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அது பிடிக்கலை. இது அது மட்டும் இல்லாமல் மெசேஜ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே ஓரத்தில் அந்த இன்ஸ்டன்ட் அப்படின்னு மூலையில் ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலே டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மூணு கோடு இருக்கும், அதை தொட்டு அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைட் இன்ஸ்டன்ட் ஃப்ரம் இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அந்த இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்காது. இல்லைப்பா இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்க அப்டேட் புதுசாக இருக்கிறது நல்லா தான் இருக்குது, எனக்கு இதெல்லாம் ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும், அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க அது வாக்கரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம டெக் குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ நம்ம லைஃப்ல எது முக்கியமா இருக்கோ இல்லையோ, ஆனா நாம ஹாப்பியா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா, நாம ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த மூலம் வந்து நம்மளால கரெக்டா எடுத்து வைக்க முடியும். ஸோ நம்மளோட ஹாப்பினஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இது சம்பந்தமா தான். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களையே நீங்களே ஹாப்பியா வச்சுக்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க உங்களோட லைஃப்ல அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இன்னொரு டைம் உங்களுக்காக கேள்வி என்ன அப்படின்றத நான் கேட்குறேன். என்ன அப்படின்னா, இப்போது உங்களை நீங்களே ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070778 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களே நீங்கள் எப்படி ஹாப்பியாக வச்சுருப்பீங்க அப்படின்றது அதெல்லாம் கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வீக்கெண்டான இன்றைக்குமே வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் நடந்துருக்குங்க. அந்த விஷயங்கள் செம்ம பேசு பொருளாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது உலக புகழ்பெற்ற செஸ் சாம்பியன் அதாவது பிரக்ஞானந்தாவை நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். அவர் வந்து செம்ம ஃபேமஸ் ஆனவர். அவர் நிறைய உலக சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது நிலையில் அவர் இப்போது ஒரு புதிய சாதனையை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? என்னென்னா, 2026 நார்வே செஸ் போட்டி வந்து நடந்திருக்கு. அந்த போட்டியோட இறுதி சுற்றில் ஜெர்மனியோட செஸ் வீரரை வீழ்த்தி அவர் வந்து செஸ் சாம்பியன் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் பிரக்ஞானந்தா இருக்கார்ல, இவர் வந்துட்டு நார்வே செஸ் தொடர் வரலாற்றிலேயே சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய செஸ் வீரர் அப்படின்ற ஒரு பெருமையை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ கேட்கவே அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குல்ல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்கள் லைஃப்பில் உங்களையே நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நம்ம எப்படி வந்து பேசலாம்? இப்போது ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல, காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன் இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. நான்காம் நாள் இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டுருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோடய காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க. தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: படிச்சியா?
1: ஹேய், என்ன பழகுண்டா இது? என்னை பார்த்து படிச்சியா படிச்சியான்னு கேட்டுட்டு இருக்க. எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கல.
0: பயமா இல்லையாடா?
1: பயமா எனக்கா? இல்லவே இல்லை.
2: உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
3: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
4: காமாட்சியக்கா, நாளைக்கு புள்ளைக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும்.
5: கண்டிப்பா குடும்பத்தோட வந்து விழாவை நல்லா சிறப்பிச்சுட்டு போறோம்.
4: மீனாட்சியக்கா, மீனாட்சியக்கா.
6: என்னம்மா?
4: நாளைக்கு பிள்ளைக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துடணும்.
6: கண்டிப்பா வந்துருவேன். நான் இல்லாம எப்படி?
4: வாங்க வாங்க வாங்க வாங்க, எல்லாம் உள்ள வாங்க வாங்க.
6: என்ன நீலாம்பரி, வளகாப்புல மீன கருவாடு எல்லாம் வச்சிருக்கீங்க?
4: அதான புள்ளைக்கு பிடிக்கும்.
7: என்னடி அம்மா, இந்த வளகாப்பே ஒரு தினுசா இருக்குது. மீன கருவாடு எல்லாம் வச்சிருக்காங்க. வளையலுக்கு பதிலா என்னமோ கழுத்துல போடுற மணியெல்லாம் வச்சிருக்காங்க. ஒண்ணும் புரியல எனக்கு.
6: அதுதான்க்கா, எனக்கும் தெரியல. இன்னும் பொண்ண வேற காணோம்.
7: என்ன நீலாம்பரி, வளகாப்பு வளகாப்பு, நீங்க பொண்ணையே காணோம்.
4: என்னக்கா, எப்ப பார்த்தாலும் மேலோட்டமா பாத்துக்கிட்டு அந்த சேர்ல பாருங்க, பொண்ணு எவ்வளவு அம்சமா உட்கார்ந்துட்டு இருக்குன்னு.
7: என்னடி அம்மா இது, புள்ள புள்ளன்னாங்க, பூனை உட்கார்ந்துட்டு இருக்குது உள்ள.
4: காமாட்சியக்கா, மீனாட்சியக்கா, வாங்க வந்து புள்ளைக்கு நலுங்கு வைங்க.
7: என்ன மீனாட்சி இது, நலுங்கு வைக்க வேற கூப்பிடுறா. இதுல கண்ணு எது, கண்ணை எதுன்னே தெரியல. எதுல பூசுறது?
6: அதுதாங்க எனக்கும் தெரியல. குத்து மதிப்ப எதுலயே ஒண்ணு பூசி விடுங்க.
0: இப்போ லாஸ்டா நீங்க ஒரு ஆடியோ குவிட்டிங்கல்ல, இது வந்துட்டு கற்பனை கதைலாம் வந்து இல்ல, ரியலாவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. புதுச்சேரியில பூனைக்குட்டிக்கு வளகாப்பு வந்து நடத்திருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணோம். இதை கேட்டிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இப்போ நான் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட லைஃப்ல நீங்க உங்களை ஹாப்பியாக வச்சுக்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ரெண்டு நேர்கள் வந்து பேசியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டியும், அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணாவும் கால் பண்ணி அவங்களோட லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ருக்மணி பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சொன்னது ஆட்டோ பின்னாடி எழுதலாம் போல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிறருக்காக வாழணும், அதாவது நமக்குன்னே வாழக்கூடாதுங்க, பிறருக்காக வாழும் போது அப்போ ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு விட்டு கொடுத்து வாழணும், அதாவது இது என்னது ஒன்றுது அது அப்படிலாம் எதுவுமே வந்து சொல்லாமல் விட்டு கொடுத்து வாழணும். டேக் இட் ஈஸியாக வந்து எடுத்துக்கணும். இப்போ யாராவது உங்களை திட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் போட்டுட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ரொம்ப ரொம்ப வந்து டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமான டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ருக்மணி பாட்டி மாதிரியே நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். அடுத்ததாக திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம அப்புறமா வந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதை கேளுங்க. அது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது உலக சுகாதார அமைப்பு வந்து ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டேட்டா அப்படின்னா, இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் உணவுலாம் இருக்கும்ல, அதாவது கரெக்டான உணவுலாம் இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி பாதுகாப்பற்ற உணவுனால வருஷத்துக்கு 15 லட்சம் பேர் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப்பில் நல்ல நல்ல ஃபுட்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுட்டு வந்து ஹைஜீனாக இருக்கா இல்லைன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு ஃபுட்டு வந்து கிடைக்கும், அதை பார்த்து சாப்பிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்காமல் நீங்கள் உங்களுக்கு வந்து ஹைஜீனாக ஃபுட்டு எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உணவு முறை அப்படின்றது பாதுகாப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நீங்கள் ஹாப்பியாக இருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட திருப்பூரில் இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. கண்டிப்பாக அதிலேருந்து நானுமே ஒரு சில இன்புட்ஸை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம கஸ்தூரி அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, இந்த மாதிரி காசு பணம் சொத்து தான் வந்து மன நிம்மதியை வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து கிடையவே கிடையாது. மனசு வந்து சுத்தமாக தூய்மையாக இருந்தாவே வந்து போதும், அன்பு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி பொறாமல் இந்த குணங்கள்லாம் வந்து இருக்கவே கூடாது. அதெல்லாம் வந்துட்டு மனுஷங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இந்த நல்ல எண்ணங்கள்

நல்ல செயல்களை செஞ்சாலே போதும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்தூரி அண்ணா சூப்பராகவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நம்ம கஸ்தூரி அண்ணா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களையும் நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத அதெல்லாம் கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம மக்களுமே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது பெட்ரோல் ரேட்லாம் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா இருக்குல்ல, இந்தியாவில் E85 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெட்ரோல் பங்கை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. இப்போ ஃபர்ஸ்டா டெல்லியில் அந்த ஒரு பெட்ரோல் பங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன E85 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது எத்தனால் இருக்குல்ல, எத்தனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எரிபொருள் வந்து 85% இருக்கும், மீதி 15% மட்டும்தான் பெட்ரோல் வந்து இருக்கும். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ண ஒரு பெட்ரோலு. இந்த பெட்ரோலோட ரேட்டு ஒரு லிட்டருக்கே 82 ரூபா தானா. ஸோ இந்த பெட்ரோல் பங்கை ஃபஸ்ட்டு டெல்லியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக 2027 இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 500 பெட்ரோல் பங்கை உருவாக்க கவர்மெண்ட் வந்து திட்டம் போட்டிருக்காங்களா. ஸோ இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த விவசாயம் இருக்குல்ல, விவசாயம் சார்ந்த பொருட்கள் இருந்தால் இந்த எத்தனாலெலாம் வந்து எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயிகளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது அப்படின்றத. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இவ்வளோ நேரம் இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசினாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போது இதெல்லாம் தாண்டி நம்ம கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா, துறையூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம கோகுல் பிரதர் இருக்கார்ல, இவர் தான் இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. நேற்றுமே வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டார். அதெல்லாம் கேட்கும் போது செம்மையாக வந்துருந்தது. ஸோ இன்றைக்கும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. அவரோட ஜேர்னிலேருந்து என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களுமே நிறைய விஷயங்கள் உங்களோட ஜேர்னிலேருந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க பிரதர். அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆம் பிரதர், இப்போ உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஆஸ் அ சோஷியல் மீடியா கிரியேட்டராக?
8: என்னோட சைட்லேருந்து சொல்ல வர்றது, கிரியேட்டர்ஸ்ன்ற தாண்டி ஃபர்ஸ்ட் ஃபாலோவர்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா, அவங்க இல்லாமல் நான் கிடையாது. இன்னைக்கு அவங்களோட ஆதரவால் தான் இன்னைக்கு எனக்கு வர பிஸ்னஸாக இருந்தாலும், இன்னைக்கு நான் சர்வே பண்ணுறதுக்கு எனக்கு இதுலேருந்து வர சின்ன அமௌண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க மட்டும்தான். ஸோ ஃபாலோவர்ஸை சொல்கிறது, நான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக, உங்களுக்கு நல்ல, உங்களுக்கு தேவைப்படுற கண்டென்ட்டு பெய்டை மட்டுமே நோக்கி போகாமல் உங்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு உறுதி தான், அந்த மன உறுதியோடு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் பேஜில் வீடியோஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நம்ம கொடுப்போம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத கண்டென்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ கண்டென்ட்டுன்றது நம்மளா மேக் பண்றது தான். அது வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு ரஃபான ஒரு விஷயத்தை ஓரளவு நம்மள்ட்ட சொல்லிடுவாங்க, இதுதான்ப்பா விஷயம், இதை எப்படி கண்டென்டா டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றப்போ. ஸோ மக்களுக்கு எந்த பார்வையில் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்குமோ அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போய் கண்டிப்பா நான் சேர்த்துருவேன். ஸோ என் ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்றது அது ஒன்று தான், நான் நல்ல வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி தருவேன்.
7: கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், இப்போ உங்க ஃபாலோவர்ஸ்க்கான வீடியோஸ், உங்க ஃபாலோவர்ஸ் என்ன கேட்கறாங்களோ அதுக்கான வீடியோஸ்லாம் நீங்க ரெகுலரா மேக் பண்ணி போடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கான அந்த ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ நீங்கள் இன்னும் உங்கள் ஃபாலோவர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களோட சேனல் அப்படின்றது பயங்கர ரீச் ஆகிடும் பிரதர். ஸோ நீங்கள் இதை கண்டினியூவாக பண்ணுங்கள். நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயச நிகழ்ச்சியில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கோகுல் பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.
9: Reporting, rapping, the damn track. Guess who is back? We'll make it bang it, no, I'll be back. Taylor, on, on. It's so late, it's them on the beat, bring it.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட கூகுள் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கூகுள் பிரதர், நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய டிப்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ புதுசாக நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் ரெகுலராக உள்ள வந்துட்டு இருக்காங்க, அதை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஸோ உங்களோட அந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன பிரதர் சொல்ல விரும்புகிறீங்க?
1: புதுசாக வர கிரியேட்டர்ஸுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே இது வந்து ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி டிஜிட்டல்ன்றது எல்லாத்துக்குமே தேவை தான். அன்னைக்கு நாளில் நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுத்தாங்க, அப்புறம் வால் போஸ்டர்ஸ் அடிச்சு கொடுத்தாங்க, அப்புறம் டிவியில் ஆட் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாளில் மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. ஏன்னா மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் பட்ஜெட் வைஸ் அவங்க நல்ல பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாலும், ஸோ அவங்களோட நீடை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு 10 பேர்த்த ரெஃபர் பண்ணி விட்டா அவங்களுக்கு பிசினஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இன்னைக்கு பிசினஸ் பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சரா யோசிச்சு வரும்போதே பெய்டுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாம ஜஸ்ட் நார்மலா கண்டென்ட்டா கொடுப்போம், கொடுத்துட்டு நாளைக்கு அதுல இருந்து ரிட்டர்ன் பேக் உங்களுக்கு ஏதோ இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எடுத்த உடனே ஒரு பட்ஜெட்டை வந்து பிஸ்னஸ் மேன் கோட் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து இல்லை அவ்வளோ பட்ஜெட் கொடுத்து எனக்கு பண்ணுன்ற நீட் இருக்காது, நானே பர்சனல் பிராண்டிங்கை நான் ஒரு வீடியோ எடுத்து நான் இன்ஸ்டாவில் பூஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனை அவங்கள எடுக்க விடாமல் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக அந்த இடத்துல நம்ம அவங்கள பேசி நம்ம அவங்கள்ட்ட கண்டென்ட்டை வாங்கி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை லைக் பண்ணுவாங்க. அதுக்கு பெரிய சார்ஜஸ் எதுவும் கேட்காம ஸ்டார்டிங்கில் சின்ன ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணி ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு 1,000லேருந்து ஒரு 1,500 வாங்கிட்டு ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணித்தரலாம். ஒரு 2K கோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 500 நெகோஷியேட் பண்ணி பண்ணித்தரலாம்.
0: கண்டிப்பாக புரியுது புரியுது ப்ரோ. இப்போ நம்ம கூகுள் பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சின்ன சோஷியல் மீடியா கிரியேட்டராக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ்லாம் வருது அப்படின்னா அதை நீங்கள் கம்மியான அமௌண்ட்டு கோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கான லீட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்லே அதிக அமௌண்ட்லாம் வந்து கோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கிளைண்ட்ஸ் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான லீட்ஸ் அப்படின்றதே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வரும். ஸோ நம்ம இது வாலிபவேஸ் ஷோவோட லாஸ்ட் காலராக வந்துட்டு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி நம்ம சதீசனா மாசனாமட்டிலேருந்து கால் பண்ணி அவருக்கு வந்து என்ன ஹாப்பினஸாக இருக்கும் அப்படின்னா, இந்த டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கும், அந்த கார்லாம் ஓட்டும் போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம சதீசனை வந்து சொல்லியிருந்தார். ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா சொல்லிட்டு கிளம்புறேன். இன்றைக்கி இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் நம்ம கோகுல் பிரதர் இருக்கிறாரில்ல சோஷியல் மீடியா கிரியேட்டர், அவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டார். அதுவுமே கேட்க அவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, மாசிநாயக்கன்பட்டியிலேருந்து சதீசன்லாம் கால் பண்ணி அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இந்த வீக்கெண்டை செம்ம வைபாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
1: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் இங்கே இங்கேயே என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். டாக்டர், நீங்கள் அதை பார்க்கணும், பார்த்தா அதிசயித்து போயிடுவீங்க அப்படின்னு நாராயணன் டாக்டர் பத்மநாபன் கிட்ட சொன்னார். அட, நீங்கள் சும்மா இருங்க, இப்படி தான் கிளம்பிட்டாங்க எல்லாரும். விண்வெளியை பற்றிய செய்திகளை சொல்கிறதுல இப்போ படித்தவங்களே நிறைய பேர் வந்துட்டாங்க. அதாவது கற்பனையாக இந்த ஏலியன்கள் அப்படிங்கிறவங்கள பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் பறக்கும் தட்டு வந்ததா சொல்கிறாங்க. அப்புறம் விண்வெளி மனிதர்கள் இருக்கிறதா அது சொல்கிறாங்க. இதெல்லாம் வெறும் கற்பனைங்க. ஏன்னா நானும் இத்தனை காலம் ஆராய்ச்சி பண்ணுறேன் விண்வெளியை பற்றி, ஒரு தடயம் கூட கிடைக்கலையே அங்கே மனிதர்கள் வாழ்கிறத பற்றியோ அல்லது ஏதாவது இயந்திரங்கள் அதை சுற்றி வர்றதை பற்றியோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாம் அனுப்பிச்ச செயற்கைக்கோள்கள் அதுதான் இருக்குது ஒழிய, நம்ம செய்யாத எது ஒன்றும் விண்வெளியில் இருக்கிறதா இதுவரைக்கும் எந்த ஆராய்ச்சி முடிவும் நம்மளுக்கு தெரிவிக்கலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி நம்புகிற மாதிரியா இருக்குது? முதல்ல இப்படி கற்பனையான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நிறுத்துங்க அப்படின்னு டாக்டர் பத்மநாபன் நாராயணன் கிட்ட சொன்னார். இல்லைங்க டாக்டர், நான் பார்த்துருக்கேன், நீங்களும் அதை பார்த்தீங்கன்னா நம்புவீங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன காடு, அதை தாண்டினோம்னா ஒரு மலை, அதோட உச்சியில தான் அது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஓகே, பட் நான் அந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காக வரல. இந்த காடுகள் மலைகள் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதை ஏறி பார்த்துட்டு வரதுல ஒரு திருப்தி இருக்கு, அதுக்காக வேணா வரேன் அப்படின்னு அவர் சொன்னார். எப்படியோ ஒத்துக்கிட்டதில் எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் அதை பார்க்கும்போது உங்கள் மனநிலை இப்படி இருக்காது, சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு நாராயணன் அவர்கிட்ட உறுதி கொடுத்தாரு. பார்ப்போம் பார்ப்போம், ஏன்னா கற்பனையான விஷயங்களில் நான் கவனம் செலுத்துறதில்லை அப்படின்னு டாக்டர் பத்மநாபனும் அதை சொன்னார். காலையில் துரப்பன் வந்துடுவான், நாம் அவன் வந்த உடனே கிளம்பிடலாம் டாக்டர் அப்படின்னு நாராயணன் சொன்னார். துரப்பனா அப்படின்னா யார் அப்படின்னு டாக்டர் பத்மநாபன் கேட்டார். அவன் ஒரு மலைவாசிங்க, அவனுக்கு தான் இந்த வழியெல்லாம் தெரியும். இப்போ நாம் போகிற பாதை வந்து படிக்கட்டு மாதிரியோ அல்லது ரோடு மாதிரியோ இருக்காதுங்க, பாறை அப்படி இப்படி அவங்க ஒரு வழி வச்சுருப்பாங்க, அதில் தான் ஏறி போகணும். நம்ம தரையில் இருக்கிற மாதிரி இருக்காது,

0: யாரா? கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் பி பிளஸ் கிளினிக்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் ஓல்டு சுப்பிரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: சரி சரி, ஒரு துணை இருக்கிறது நல்லதுதானே என்றார் டாக்டர் பத்மநாபன். இப்ப இந்த மலை ஏறது ரொம்ப சவாலா இருக்குமோ அப்படின்னாரு. சவால் தான், ஆனா நான் ஏறிட்டு வந்திருக்கேன், அதனால நம்மளால முடியாத விஷயமா இருக்காது அப்படின்னாரு. ரைட் ரைட். மழைன்னா அப்புறம் என்ன, நிலத்து கீழே இருக்கிற மாதிரியே சமவெளி மாதிரியே இருக்கும், இப்படிதான் இருக்கும். ரைட் ரைட், நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். காலையில் துறப்பு நேரமாகவே வந்தாச்சு. அப்போ தான் அவர் எழுந்திருச்சு ரெடியாக வர்றாரு. டாக்டர் துறப்பன் வந்து நிற்கிறா. சாமி போகலாங்களா அப்படின்னு உடனே டாக்டர் சொல்கிறாரு. ஏப்பா, குழு நேரமாக வந்து நிற்ப, எழுந்திருச்சு ரெடியாக வருது இல்லையா அப்படின்னாரு. அவர் சொல்கிறதே தான் அவனுக்கு புரியல, ஏன் லேட்டாக வந்தேங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான் போல. இல்லை சாமி, மலையில் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி, எழுந்து வரணும்ல, அதுதான் கொஞ்சம் நேரமாயிருச்சு அப்படின்னா. ஓ, இதுவே நேரமாயிருச்சுன்னு சொல்கிறானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி சரி ரெடியாகும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. துறப்பா, ஐயா பைய வாங்கிக்கோ, அவர் மலையில் ஏறும்போது எங்கே தூக்க போகிறாரு, உடம்பு தூக்கிட்டு ஏறதே கஷ்டம், உனக்கு அது சாதாரணம் அப்படின்னு நாராயணன் சொன்னலை, பைய வாங்கிட்டான் துறப்பேன். சரி, அதை வாங்கிட்டு அப்படியே ஒரு காடு, இந்த காட்டு வழியாக அப்படியே நடந்தாங்க. நிறைய மரங்கள், செடி கொடிகள், நிழல் அப்படியே அடர்ந்த நிழல் தான் இருக்குது. காலை நேரம் தான், ஒன்றும் வெயில் கிடையாது. அப்படியே போகிறாங்க. கொஞ்சம் குளிரும் இன்னும் போகலை, அப்படியே இருக்குது. அதில் அப்படியே போயிட்டே இருந்தாங்க. மான்கள் அப்படி இப்படி ஓடிச்சு, சில மிருகங்களையும் பார்த்தாங்க. ஒன்றும் கொடிய மிருகங்கள் அங்கே இல்லை, சாதாரணமாக தாவரங்களை சாப்பிட்டுட்டு வாழக்கூடிய சின்ன சின்ன மிருகங்கள், அந்த மான்களை வேட்டையாடக்கூடிய சின்ன நரி, அது மாதிரி தான். கொஞ்சம் டேஞ்சர் இருக்கும், இருந்தாலும் துரப்பன் வரதுனால ஒரு பயம் இல்லை. அவனுக்கு மிருகங்களை எப்படி விரட்டுறதுங்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும். கொஞ்சம் தூர பயணத்துக்கு பிறகு ஒரு மலை வந்தது. ஆனால் அந்த மலை எப்படின்னா செங்குத்தாக இருக்குது. அதாவது நம்ம சுவர் இருக்கும்ல, கட்டடங்கள் மாதிரி சுவர் மாதிரி நேராக அப்படி இருக்குது. அங்கங்கே போகிறதுக்கான வழிகள் படிக்கட்டு மாதிரி அந்த இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரே இடத்துல வரிசையாக மனிதன் இந்த படிக்கட்டையும் உருவாக்கலை. அப்புறம் இதுலையாக ஏறணும் அப்படின்னாரு டாக்டர். ஆமாங்க, இதுதான் மலை, இதென்னா ஒரே பாறையாக இருக்குது. ஆமாம், இந்த மலையே ஒரே பாறையால் ஆனது தான் அப்படின்னு அவர் விளக்கம் சொன்னார்.

எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சரி, அவங்க துரப்பன் காட்டிய அந்த பாதையில அப்படியே அவன் முன்னாடி பைய தூக்கிட்டு போறான். அடுத்து நாராயணன் அவனை பின்தொடர்ந்து போறாரு. அவரை பின்தொடர்ந்து டாக்டர் பத்மநாபன் போறாரு. சரி, பார்த்து வாங்க டாக்டர், கவனக்குறைவு இருக்கக்கூடாது. சின்ன கைப்பிடி சுவர் மாதிரிலாம் இருக்கும், அதில் கையை பிடிச்சி தான் நாம் போகணும், பார்த்துக்குங்க அப்படின்ட்டு சொல்ல அவர் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்தார். கொஞ்ச நேரம் போனோடனே, டாக்டர் நீங்கள் நடுவில் வந்துடுறீங்களா, நான் கடைசியாக வரேனே அப்படின்னாரு. ஏன்னாரு, இல்லை இல்லை உங்களுக்கு எதுவும் சிரமங்கள் இருந்தால் எனக்கு தெரியாது இல்லையா. சரி அப்படின்னு அவர் முன்னாடி வந்துட்டார். இப்போ நாராயணன் அவரை பார்த்துக்கிட்டு அவருக்கு சில எச்சரிக்கைகளை சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த மலையை ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல போன உடனே வழியே இல்லை, இங்கேருந்து எப்படிப்பா போகிறது, வழி முடிஞ்சு போச்சாட்ருக்கேன் அப்படின்னாரு. அது இல்லை சாமி, இந்த மரம் இருக்குது இல்லைங்களா, இந்த மரத்தில் அப்படியே ஏறி நாம் அந்த கிளை வழியாக போனோம்னா அந்த அந்தாண்ட ஒரு பாறை இருக்கும், அது மேலே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். எப்போ எனக்கு மரம் ஏற தெரியாதப்பா அப்படின்னு டாக்டர் சொன்னார். அது ஒன்றும் இல்லைங்க, நான் பிடிச்சி பின்னாடி தாங்கி நின்றுக்கிறேன், நீங்கள் சும்மா ஏறிக்குங்க. அது ஒரு ஆள் உயரம் மரம் தான், அதுக்கு மேலே கிளைகள் இருந்து இதே மாதிரி துரப்பணும் நாராயணன் அவரை தூக்கி விட்டாங்க. அவர் அப்படியே கிளையை அப்படியே நடந்து போய் அது ஒரு பாறை மேலே தான் அந்த கிளை இறங்கி இருந்தது, அதில் அப்படியே இறங்கிட்டார். அப்புறம் இவங்களும் ஏறி அங்கே போயிட்டாங்க. இப்போது மேலே கிட்டத்தட்ட போய் சேர்ந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தொலைவு தான். அப்படி ஜாக்கிரதையாக நடந்து போகிறாங்க. மேலேருந்து கீழே பார்த்தா 200 ஊர்கள் தெரியுது அங்கேருந்து, அந்த அளவுக்கு அது உயரம் மலை. இந்த சமவெளியில் இருக்கிற எல்லா ஊர்களும் அவங்களுக்கு தெரியுது. மேலே இப்போ போயிட்டாங்க. மேலே 4 ஏக்கர் பரப்பளவு தான் அந்த உச்சி, அவ்வளோதான் இருக்குது. அதுவும் வெறும் பாறை தான், அது கொஞ்சம் சமதளமாக இருக்குது, ஆனால் பாறைகளால் ஆனது தான் அது. அப்புறம் இங்கே தான் டாக்டர் அப்படின்னாரு நாராயணன். எங்கே அப்படின்னாரு. இதோ உங்க பாருங்க அப்படின்னு பார்த்தாரு. ஒரு கால்வாய் வெட்டின மாதிரி பாறையிலேயே அப்படியே இருந்தது. பார்த்துட்டு எங்கே துரப்பனை காணோம் அப்படின்னாரு. அவன் அவங்க குலதெய்வம் அங்கே இருக்கு, அது கும்பிட போயிருக்கான் அப்படின்னு சொன்னார். ஓ, ஏன் சொல்லவே இல்லை. இல்லை இல்லை, நாம் கஷ்டப்பட்டு மலையேறி இருக்கிறதுனால அவன் மட்டும் போயிட்டான், அவன் இங்கே வந்தானா சாமி கும்பிடாமல் போக மாட்டான் அப்படின்னு சொன்னார்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: அது எங்க இருக்கு? நம்ம கீழே நின்று அந்த ஊரை பார்த்தோம் இல்லைங்களா? ஊரெல்லாம் தெரிஞ்சது, அதே இடம் தான். அங்க கொஞ்சம் சமப்பகுதி சின்னதா இருக்கும், அதுலதான் அவங்க குலதெய்வம் இருக்கு. அவங்க குலதெய்வத்துக்கு பேரு கல்லன் சாமி. கல்லன் சாமியா? அது என்னது? அதாவது இந்த வார ஒரே கல்லா இருக்கு இல்லையா, அதனால வந்திருக்கலாம். ஆனா இந்த மலைக்கு பேரு கல்லன் மலை தான் அப்படின்னு நாராயணன் விளக்கம் சொன்னாரு. சரி சரி, போகும்போது அந்த சாமியை பார்த்துட்டு போலாமே அப்படின்னாரு. ஆ, கட்டாயம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த கால்வாய் மாதிரி இருக்கே, இதை தான் நான் சொன்னேன் அப்படின்னாரு. ஆமாம், யாரோ மனிதர்கள் வெட்டி கூட இருக்கலாம் அப்படின்னாரு. அப்படி இல்லைங்க, 20 அடி தூரத்தில் பாருங்கள், இதே மாதிரி இன்னொன்று இருக்குது பாறையில். அது அப்படியே போயிட்டு அந்த பாறை முடிவு வரைக்கும் போயிட்டு அது முடிஞ்சிருது பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வானூர்தி வந்திருக்கு. இந்த பாறை அப்போ குழம்பாக இருந்ததா என்னன்னு தெரியல. அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே வானத்தில் அப்படியே ஃப்ளைட்லாம் டேக் ஆஃப் ஆகுது இல்லைங்களா, அது மாதிரி பறந்துருக்கோம். இது ஒரு ஓடு பாதை மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு அவர் நாராயணன் சொன்னார். இல்லை இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய வானூர்தி வானத்தில் எங்கேயும் இருக்கிறத ஆராய்ச்சி சொல்லலை. நம்முடைய வானூர்திகள் பூரா கீழே டயர் இருக்குது, டயர்னால் பாறைகளை இப்படி புழக்க முடியாது, பாறைகள் இப்படி தடங்களை ஏற்படுத்த முடியாது, வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னாரு. இல்லை, எல்லோருடைய நம்பிக்கையும் அது தான் அப்படின்னு நாராயணன் சொன்னார். சரி, அப்படியே உங்கள் நம்பிக்கை சரின்னு பார்த்தா கூட, ஒரு பாறையை வந்து அழுத்தி தடம் போடுற அளவுக்கு ஒரு உலோகம் வந்து இது வரைக்கும் இல்லை. அப்படி ஒரு உலோகம் இருக்குதுன்னு சொன்னால் அது இரும்பை விட கடினமான ஒரு உலோகமாக இருக்கணும். அப்போ அந்த வாகனத்தோட எடைங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கணும். அவ்வளோ எடை கொண்ட வாகனம் வானூர்தியில் அந்த நாளில் பறந்துருக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகம் தான். அப்படி ஒரு உலோகம் வந்து விண்வெளியில் இல்லை. இப்போ பூமியில் மனுஷன் அப்படி ஒன்றும் கண்டுபிடிக்கல இது வரைக்கும், அதனால் பூமி சம்மந்தப்பட்டது அது இல்லை. வானத்திலிருந்து வந்ததாக நீங்கள் சொல்கிறதுனால வானத்தில் அப்படிப்பட்ட உலோகங்கள் இருந்திருக்கணும். நாம் ஆராய்ச்சி செய்த விண்கற்கள், மண், எதுலேயுமே அந்த மாதிரி உலோகங்கள் இருக்கிறதா தெரியல. அதனால் இது முற்றிலும் ஆராய்ச்சிக்கு புறம்பானது, அது ஒத்துக்க முடியாதது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரிங்க டாக்டர், நீங்கள் இங்கே வந்து பார்த்ததில் எனக்கு ஒரு திருப்தி அப்படின்னு நாராயணன் சொன்னார். ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிறதே நான் முழுசாக மறுக்கலை, ஆனால் அந்தளவுக்கு நம்ப வேண்டாம். இது வேறு ஏதோ ஒரு காரணம், ஏதாவது ஒரு செயல் நடந்திருக்கு, காரணம் இல்லாமல் நடக்காது. தானாக உருவானால் இவ்வளோ கரெக்டாக உருவாகியிருக்க முடியாது, மனிதர்களே செய்த மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வேறு காரணங்கள் இருக்கலாம், அப்படி ஆராய்ச்சி பண்ணோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதையே வானூர்தி தான் வந்ததுன்னு நம்பக்கூடாது அப்படின்னாரு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சரிங்க, எனக்கும் ஒரு தெளிவு உங்ககிட்ட காட்டினதுல அப்படின்னு ஒன்னே, சரி புறப்படலாங்களா அப்படின்னு துரப்பன் அவங்கள கேட்டோம். சரிப்பா போலாம், வந்தது பார்த்தாச்சு, இனி பார்க்க என்ன இருக்கு, போலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. துரப்பா, கீழே ஒரு சாமி இருக்குதாமே அப்படின்னு டாக்டர் கேட்டாரு. ஆமாங்க ஐயா, கல்லஞ்சாமி இருக்கு அப்படின்னாரு. நீ அடிக்கடி வருவியா? எப்பயாச்சும் வருவங்க, பரிசு கண்டா அதுக்கு பூஜை நடக்கும், அப்போ எல்லாருமே வருவங்க அப்படின்னு சொன்னார். போகும்போது பார்த்துட்டு போகலாம் என்ன அப்படின்னாரு. ஆமாம் சாமி, நானே சொல்லணும்னு நினச்சேன், பார்த்துட்டு போகலாங்க அப்படின்னு கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் தொலைவில் இறங்கின உடனே அந்த சாமி இருக்கிற இடம், அது வந்து கீழே ஒரு பலகை மாதிரி ஒரு பெரிய கல், அது மேலே நேராக நிற்கிற ஒரு குத்துக்கல், இதுதான் அந்த சாமி. அந்த குத்துக்கல் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு முனைகளோடு இருந்தது. ஒரு தூண் இருந்தால் எப்படி இருக்கும், நான்கு முனைகள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இதில் பல முனைகள், ஒரு 6, 7, 8 முனைகள், அது மாதிரி அங்கங்கே முனைகள் இருந்தது அந்த கல். இதுதான் கல்லஞ்சாமியா அப்படின்னார். ஆமாம் சாமி, கும்பிட்டுக்க சாமி அப்படின்னு சொன்னால். ஆ சரி சரி போகலாம், பார்த்தாச்சு இல்லை. இல்லை சாமி, நம்ம அங்கே போய் கும்பிட்றது தானுங்களே முறை அப்படின்னு சொன்னான். இல்லை இல்லைப்பா, நாம் அங்கே போய் கும்பிட்றது தானுங்களே சாமி முறை அப்படின்னு துரப்ப சொன்னான். இல்லை துறப்பா, உச்சி வெயில் ஆயிடுச்சு, நம்ம இறங்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கு, இங்கேருந்தே கும்பிட்டுக்கிறனே. நீ கும்பிட்டு இல்லை, நான் ஏறும்போதே போய் கும்பிட்டு தான் சாமி வந்தேன். சரி இங்கேருந்தே நான் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு கும்பிட ஆரம்பித்தார். உச்சி வெயில் அது மேலே நல்லா பட ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நிழல் பரவி இருந்தது, உச்சி வெயில் ஆன உடனே அது மேலே நேராக பட ஆரம்பிச்சிருச்சு. அது உச்சி வெயில் பட்ட உடனே பச்சை நிறமா கருமை நிறமானு தெரியாத அளவுக்கு ஒரு மரகத பச்சை மாதிரி அந்த நிறம் மாறிச்சு. அந்த வெயில் பட்ட உடனே அந்த முனைகள் எல்லாம் கத்தி போல மின்ன ஆரம்பிச்சுது. டாக்டர் அது வரைக்கும் எதையும் நம்பாதவர் இதை பார்த்த உடனே அதிசயப்பட்டாரு. சரி நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டாரு. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. இங்கே இங்கேயே என்ற ஜெயமோகனின் இந்த கதை மூலம் அவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், பல நம்பிக்கைகள் இருக்குது, அது சிலதில் மூட நம்பிக்கையாக இருக்குது, ஆனால் எல்லாத்தையுமே மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறது அறிவியல். அதையும் தாண்டி சில நம்பிக்கைகள் அப்பப்போ ஜெயிக்குது, அதை நாம் எல்லாத்தையும் அப்படியே தள்ளிட முடியாதுங்கிறது தான் இந்த கதையினுடைய செய்தியாக நான் பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
5: வணக்கம், என் பேர் ஆர் கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: 97.8 ஷக்கலக்க குட்டி.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதையோட நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன குட்டி கதை சொல்ல போறேன்னா, த பிக் ட்ரீம் ஆஃப் பிரீத்தி அப்படின்ற ஒரு கதை தான் சொல்ல போறேன். பிரீத்தி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு இருந்தா, அவ வந்து தேர்ட் படிக்கிற ஒரு குட்டி பொண்ணு. அவளுக்கு வந்து பெரிய பொண்ணானதும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இப்போ இந்த போலீஸ்காரங்கெல்லாம் வெளியில் வந்தாங்க அப்படின்னா, இல்லை ஸ்கூலுக்கு போகிற வழியில் அப்பா கூட வண்டியில் போகிற வழியில் போலீஸ்காரங்கள்லாம் பார்த்தாங்கன்னா பிரீத்தி வந்து அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருப்பாள், நான் எப்போ இந்த மாதிரி ஆவேன் அப்படின்னு சொல்லி. அதோட ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பிரீத்தி தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஸ்கூலுக்கு ரெடியாக கிளம்பும் போது நைட்டு அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதை வந்து அம்மா கிட்ட அவ்வளோ ஆர்வமாக ஓடி வந்து சொன்னான். என்ன கனவுனா, அம்மா நான் வந்து கனவுல போலீஸா வண்டியிலிருந்து இறங்கி அப்படியே நடந்து வர மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதுதான் கனவா வரும் பிரீத்தி. அது கனவா மட்டும் இல்ல, நினைவாகிறதுக்கு நம்ம சில வழிகளெல்லாம் ஃபாலோ பண்ணணும், சில முயற்சிகள் எல்லாம் எடுத்து அதுலலாம் பாஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம கனவை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் பிரீத்திக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இனிமே நல்லா படிச்சு நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட கனவுல வந்த மாதிரியே போலீஸ் ஆவேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணா. அதே போல அவங்க அம்மா சொன்ன மாதிரியே நிறைய விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு அவளுமே பெருசானதுக்கு அப்புறம் போலீஸாக தயாராயிட்டா. இந்த கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசுல நினைக்கிற எண்ணங்கள் தான் நமக்கு கனவா வரும், அதை நினைவாக்குறது நம்மளோட கடமை. அதுக்காக நம்ம தான் நிறைய முயற்சிகளை பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: எஸ், தயாலினி.
1: தயாலினி, நேம் சூப்பரா இருக்கே, யார் வச்சா?
2: எங்க அம்மா.
1: ஓகே, மம்மி கிட்ட நேம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிருங்க. சரி, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 3rd.
1: 3rd ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஸ்ரீ வித்யா மந்திர் ஆனந்த ஆஷ்ரமம்.
1: ஓஹோ, சரி. உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்?
2: ஹிந்தி மிஸ்.
1: ஹிந்தி மிஸ், ஏன்?
2: ஏனா அவங்க தான் திட்டாம அடிக்காம இருப்பாங்க.
1: ஓ, இது வேறயா? அப்ப மத்த மிஸ் எல்லாம் திட்டுவாங்களா?
2: ஆமா.
1: சரி ஓகே ஓகே, இருந்தாலும் நீங்க வந்து கரெக்டா படிச்சு மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா மத்த மிஸ் எல்லாம் திட்டவே மாட்டாங்க.
2: தொடர்ந்து
1: இதே மாதிரி விஷயங்கள் நம்ம தயாலினி கூட பேசலாம். இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து தயாலினி கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்ததான் மருத்துவர் இணைஞ்சு நம்ம கூட குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போறாரு, அதையுமே கேட்டுடலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திருவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்கவேனும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: டே மச்சான், எக்ஸாமுக்கு படிச்சியா?
4: ஹேய், என்ன பழகுண்டாது, என்ன பார்த்து படிச்சியா படிச்சியான்னு கேட்டுட்டு இருக்க. எக்ஸாமுக்குலாம் படிக்கல.
3: பயமா இல்லையாடா?
4: பயமா எனக்கா? இல்லவே இல்லை.
5: குட்டி
6: ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, மருத்துவர் ஜவஹர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்க வந்து இந்த ஈவினிங் டைமில் சூடாக பஜ்ஜி போட்டோம் அப்படின்னா, இல்லைனா டீ காஃபி பால் இதெல்லாம் வந்து அதிகமாக விரும்புவாங்க. ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக இதெல்லாம் குடித்தா நல்லாயிருக்கும், இந்த பஜ்ஜி போண்டா வடை எல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதையே வந்து நம்ம சூடாக நம்ம அதிகபட்சமாக எடுத்துக்கும் போது உடம்புல ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா சார்? அதாவது உடம்பு சூடாகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமா சார்?
7: வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஹீட்டாக எடுத்துக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹீட்னால மட்டும் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி சூடான காஃபி, கஃபீன், அதுக்கப்புறம் ஆயிலி ஐட்டம்ஸ், ஸோ சூடாக பஜ்ஜி, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது பண்ணும். ஸோ சூடாக அப்படின்றது இல்லை, என்ன விஷயம் எடுத்துக்கிறீங்க அதை சூடாக எடுத்துக்கும் போது அந்த வாட்டர் லாஸ் ஆகுமெண்ட் பண்ணும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உணவுகளை கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இளநீ வந்து ஒரு நேச்சுரல் ரெமெடி அப்படின்னு கூட சொல்லலாம். உடம்போட சூட்டை தணிக்கிறதுக்கு இளநீ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கண்டிப்பாக இளநீ வந்து ஆரோக்கியத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், உடம்பு குளிர்ச்சி ஆகிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அண்டு இளநீ குடித்தா சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இளநீ குடித்தா இந்த சளி தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடுக்கு தும்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க மட்டும் பார்த்து இளநியை வந்து தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் அடுத்ததான் நம்ம தயாலினி கூட பேசலாம். தயாலினி மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா FM-ஓட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா கால் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும், நீங்க Top 10 மியூசிக் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வந்து Top 10 மியூசிக்ல இடம்பெறும். ஸோ ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா அதே நம்ம சோனா FM-ஓட நிலைய எண்ணுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லுங்க, இல்ல கால் பண்ணி சொல்லுங்க, எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு ஓட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு Top 10 நிகழ்ச்சியில இடம்பெறும். இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பல முறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தயாலினி கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம தயாலினி கூட பேசிடலாமா? தயாலினி, உங்களுக்கு ஸ்கூல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல?
4: ஆமா.
3: நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மிஸ்கிட்ட எப்பயாச்சும் திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? இப்போ இந்த கிளாஸுக்கு லேட்டா வர்றது இல்லையா, பேசிட்டே இருக்கிறது கிளாஸ் டைம்ல, இந்த மாதிரிலாம் நடந்து மிஸ்கிட்ட திட்டு வாங்கின சம்பவங்கள்லாம் உண்டா?
4: இல்ல
3: இல்லையா? இன்னும் பொசுக்குன்னு ஒரே வார்த்தையில இல்லைன்னுட்டீங்க. ஆனா என்னால நம்ப முடியலையே.
4: நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு திட்டு வாங்கினதே எங்கள் கிளாஸ் மேம் கிட்ட தான்.
3: ஓஹோ, பார்த்தீங்களா, இப்போ தான் ஃபஸ்ட்டு திட்டு வாங்கினதெல்லாம் வருது. சரி ஓகே, எதுக்கு திட்டு வாங்கினீங்க அதெல்லாம் வந்து நான் கேட்கல. ஏன் உங்களுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க? நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா கிளாஸில், ஏன் 4 மெம்பர்ஸ் மட்டும் எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க?
4: ஏன்னா அவங்க தான் என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க எப்பவுமே.
3: ஓகே ஓகே, ஃபேவரட்

0: அனுஷ்கக்க பிரியதர்ஷினி அக்கா பிரதேச சாஸ்தண்ணா.
1: ஸ்கூலை விட கராட்டே கிளாஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களே, சரி நீங்க என்ன கராட்டே கிளாஸ் போறீங்க?
0: சேரம் கராட்டே கிளாஸ்.
1: சூப்பர். சரி இப்போ நீங்க என்ன பெல்ட்?
0: எல்லோ.
1: எல்லோ பெல்ட், சூப்பர். அடுத்தடுத்து இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் நிறைய பெல்ட் வந்து வாங்குங்க. அண்ட் இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தயாலினி கூட பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோன் எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701787. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இந்த சாம்பார் சட்னி மசால் இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை குழம்பும் இல்லை, கிரேவியும் கிடையாது. இது வந்து எக் புர்ஜி, இது வேற ஒரு டிஷ்ஷு. இதை வந்து கண்டிப்பாக இந்த பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் பேர் பண்ணணும்னு வைங்களேன், பயங்கர டேஸ்டாகவும் அப்படியே சாப்பிட்ட உடனே அவங்க ஃப்ளாட் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, முட்டை 4 வேக வச்சு எடுத்துக்கணும், அடுத்ததாக வெங்காயம் 2 நறுக்கி எடுத்துக்கணும், தக்காளி 2 இதையும் நறுக்கி எடுத்துக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு பெப்பர் தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு தோலை உரிச்சு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலெல்லாம் போட்டு அது கூடவே வெங்காயமும் போட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும். அண்ட் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்போது நம்ம இந்த மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடணும். உப்பும் தேவையான அளவு இதிலே சேர்த்துடலாம். அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா லைட்டாக அது கூட தண்ணி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருணும். இப்போது வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டைகளை அது கூட சேர்த்து மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ வந்து சூப்பரான இந்த எக் புர்ஜி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து முட்டை மசாலா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த டிஷ்ஷை நம்ம தோசைக்கு சாதத்துக்கு இட்லிக்கு இல்லை பூரி சப்பாத்தி இந்த மாதிரி எக்கச்சக்கமான மெயின் டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷாக பேர் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு சப்பாத்தி பேக் பண்ணும்போது இதை வந்து சைட் டிஷ்ஷாக பேக் பண்ணி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஈவினிங் வந்து ஒரு பாசமலையவே வந்து பொழிஞ்சிருவாங்க. சே, இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம மம்மி சமைக்கிறாங்களே அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8
2: அடுத்து வருவது மலையோரம் வீசும் காற்று.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட தயாலினி தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்னும் சில விஷயங்களை வந்து இப்போ நம்ம கூட ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்தில் நம்ம கூட ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகள் ஸ்கூலில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க, ஸோ அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்ல ஹேபிட்டை வளர்க்குறதுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா பயங்கரமாக ராவுடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கடையில் ஒரு பொம்மையை பார்த்துட்டாங்க அப்படின்னா இப்போ வேணா அப்புறம் வீட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு பயங்கரமாக ராவுடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு விஷயத்துலேருந்து அவங்கள எப்படி நம்ம மென்டலாக வெளியில் கொண்டு வரது மேம்?
2: ஒரு குழந்தை ஒன்று வந்து கேட்குறது, இந்த பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அம்மா கிட்ட வந்து சொல்லக்குள்ளார அப்படியா சரி இனிமேல் விளையாடாத கொடுக்காது அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க. நம்ம அந்த குழந்தைக்கு வேணுங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரவாயில்ல நம்ம இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஒரு குழந்தை ரன்னிங் ரேஸில் ஸ்கூலில் வந்து நான் தேர்ட் ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வேறு வாங்கிட்டா என்னால் முடியாது, நான் ஃபஸ்ட் ப்ரைஸே வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லக்குள்ளார அந்த பெற்றோராகட்டும் ஒரு ஆசிரியராகட்டும் அவங்கள வந்து அந்த கோபத்தையும் அந்த இதையும் வந்து அவங்களுக்கு ஊக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் நம்ம தேர்டு வந்துட்டோமா, நம்ம தேர்டு வந்ததை விட நமக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்திருக்காங்க அவங்கள நம்ம யோசிப்பாச்சு, அவங்கள நம்ம மூணாவது வந்திருக்கோம் அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அந்த மாதிரியான வாழ்க்கை பாடங்களை அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தயாலினி கூட பேசிடலாமா? தயாலினி, உங்களுக்கு மம்மி சமைக்கிறதுலே எந்த ஃபுட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? உங்க ஃபேவரட் எந்த ஃபுட்டு?
3: மீன் மேக்கர் ரைஸ்.
1: மீன் மேக்கர் ரைஸ். ஓ, அப்போ வந்து மீன் மேக்கர் ரைஸு மம்மி சமைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல வரீங்க. சரி, அப்போ மற்ற சாப்பாடெல்லாம் அதெல்லாம் பிடிக்குமா?
3: எல்லா ரைஸுமே அம்மா தடுவாங்க.
1: எல்லாமே பிடிக்கும், ஆனால் மீன் மேக்கர் ரைஸு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம சாப்பாட்டை பற்றி பேசினதுனால எனக்கே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அண்டு நீங்களுமே இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க தயாலினி. தேங்க்யூ. ஓகே, அண்ட் அதே மாதிரி நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய் மக்களே. அடுத்ததா 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். நானுமே செம்மையா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களை, இயற்கை அழகை ரசிக்க விரும்புகிறவங்களுக்கு இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்கள் எப்பயுமே ஒரு சிறப்பு ஈர்ப்பா இருக்குங்க. அடர்ந்த காடுகள், மேகங்களை தொடக்கூடிய மலைகள், பழங்குடியின கலாச்சாரம் மற்றும் அமைதியான சூழல், இது எல்லாமே இந்த பகுதிகளோட தனிச்சிறப்புகளாக இருக்கு. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற திரிபுரா மாநிலத்தோட வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகிய மலை தான் ஜம்புய் மலைகள். இந்த மலையை பற்றி தாங்க பல சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜம்புய் மலைகள் மிசோ மலைத்தொடரோட ஒரு பகுதிங்க. இது திரிபுராவோட வடக்கு திரிபுரா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 மீட்டர் உயரத்தில் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த மலைத்தொடர் இயற்கை எழிலால் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துட்டு வருது. நேர்களே, ஜம்புய் மலைகளோட மிக உயரமான சிகரம் தைதாவர் சிகரம். இதோட உயரம் சுமார் 930 மீட்டர். இது திரிபுரா மாநிலத்தில் மிக உயரமான இடமாகவுமே இருக்குங்க. இந்த மலைப்பகுதியில் 10 சின்ன கிராமங்கள் இருக்கு. இங்க வாழக்கூடிய மக்கள்ல பெரும்பாலானவங்க மிசோ சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க தங்களோட பாரம்பரிய கலாச்சாரம், மொழி மற்றும் வாழ்க்கை முறைய இன்னைக்குமே பாதுகாத்துட்டு வராங்க. ஜம்புய் மலைகளில் மக்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால இந்த பகுதியிலிருந்து பல கல்வியலாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் சமூக தலைவர்களாக உருவாகி இருக்காங்க. நேர்களே, இந்த மலைப்பகுதி இயற்கை வளங்களுக்காகவும் பிரபலமானது. குறிப்பாக ஆரஞ்சு, பாக்கு, இஞ்சி மற்றும் காஃபி மாதிரியான தோட்டக்கலை பயிர்கள் இங்கே அதிகமாக பயிரிடப்படுது. பல வருஷங்களாக ஆரஞ்சு பழ உற்பத்தி ஜம்புய் மக்களோட முக்கிய வருமான ஆதாரமா இருக்குங்க. 1980களில் ஜம்புய் ஆரஞ்சுகள் தேசிய அளவில் புகழ் பெற்றது. அதோட தரம் மிக சிறப்பாக இருந்ததுனால பல விருதுகளையும் பெற்றது. இதை கொண்டாடக்கூடிய வகையில் ஆரஞ்சு மற்றும் சுற்றுலா விழா வருஷம் வருஷம் நடத்தப்பட்டதுங்க. மலைகளில் மிதக்கக்கூடிய மேகங்கள், பசுமையான காடுகள் மற்றும் குளிர்ந்த காலநிலை காரணமாக ஜம்புய் மலைகள் திரிபுராவோட சொர்க்கம் அப்படின்னுமே அழைக்கப்படுது. சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் இங்கே பார்க்கக்கூடிய அற்புதமான காட்சியாக இருக்குங்க. உயரமான பார்வை முனைகளில் நின்று பார்க்குறப்போ மிசோரம் பள்ளத்தாக்குகள், பசுமையான மலைகள் மற்றும் தொலைவில் மிதக்கக்கூடிய மேகங்கள் ஒரு ஓவியத்தை மாதிரியே காட்சியளிக்கும். நேர்களே, இயற்கை அழகு மட்டும் இல்லை, கலாச்சார செழிப்பும் ஜம்புய் மலைகளோட பெருமை தான். இங்கே மிசோ மக்களோட புகழ்பெற்ற செராவ் அல்லது மூங்கில் நடனம் சுற்றுலா பயணிகளை கவருது. பாரம்பரிய இசை, வண்ணமயமான உடைகள் மற்றும் மக்களோட அன்பான வரவேற்பு இந்த பயணத்தை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றுதுங்க. இயற்கையையும் கலாச்சாரத்தையும் அமைதியையும் ஒரே இடத்துல அனுபவிக்க விரும்புகிறவங்களுக்கு ஜம்புய் மலைகள் ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
2: வணக்கம், என் பேரு ஆர்கே தரன். இப்போ நீங்க கேட்க போற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
5: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கிளாசிக் நாவல் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரஷ்ய இலக்கிய மேதை ஃபியோதர் தஸ்தாயேவ்ஸ்கி எழுதின ஒரு நாவல். தமிழில் ரா கிருஷ்ணய்யா அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவலோட பேர் வெண்ணிற இரவுகள். இந்த கதைக்குள்ளே போனால் ஹீரோ ஒரு விசித்திரமான தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். மனுஷங்களை விட ரோட்டில் இருக்கிற பில்டிங்ஸ் கூடலாம் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் நைட்டு தற்செயலாக நாஸ்தென்கா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த ஒரு பெண். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இரவு சந்திக்கிறாங்க. அது ஹீரோவுக்கு வந்து ஒரு புதிய அனுபவமாக வந்து இருந்தது. அதே மாதிரி அடுத்த நாள் இரவும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. அப்போ தான் நாஸ்தென்கா அவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, அவங்களோட காதலன் ஊருக்கு போயிட்டு இன்னும் வரல. காதலனுக்கு நாஸ்தென்கா எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்த நாள் லெட்ரு போயும் காதலன் வராத ஒரு கோபம், ஏமாற்றம், எமோஷன், இதெல்லாம் நாஸ்தென்காவை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. 4th இரவில் அதே மாதிரி மீட் பண்ணுறாங்க. அப்போ நாஸ்தென்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட காதலன் இன்னும் வரவே இல்லை, லெட்டர் போயும் வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இப்போ அவங்க அழுதுட்டு இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி என்னோட காதலனே வந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கோர்த்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, திடீர்னு அவங்களுடைய பழைய காதலன் அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. இப்போ அந்த இடத்துல நாஸ்தென்கா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வெண்ணிற இரவுகளுடைய கதை. அதாவது ஹீரோவோட கையை விட்டுட்டு தன்னோட காதலன் கூட போவாங்களா, இல்லை ஹீரோவை வந்து ஏற்றுக்குவாங்களா, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. நாஸ்தென்கா எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பழைய காதலன் கூட அவங்க வந்து போனால் புதுசாக அவங்கள வந்து காதலித்த அந்த ஹீரோ அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ கூடவே அவங்க வந்து இருந்தால் பழைய காதலனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கட்டாயமாக இந்த ஒரு நாவலை வாங்கி படிங்க, தஸ்தாயேவ்ஸ்கி அவர்களுடைய வெண்ணிற இரவுகள்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு நாகலூர் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு ஒரு அண்ணாவை சந்திச்சங்க. அவர்கிட்ட ஃபஸ்ட் இருந்த ஏற்காடுக்கும் இப்போ இருக்கிற ஏற்காடுக்கும் என்ன வித்தியாசம், அதே மாதிரி விலைவாசிகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாருங்க. வாங்க, அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம் சார். என்னுடைய பேர் ராஜேஷ்குமார். என்னோடய வயசு 39. ஏற்காடில் நாகலூர் கிராமத்தில் இருக்கேன். நாங்கள் பிறந்ததுலேருந்து இந்த ஊர் தான், இங்கே தான் இருக்கோம். 39 வருஷமாக இருக்கோம். இப்போ சின்ன வயசில் நாங்கள் பார்த்த ஏற்காடு வந்து நிறைய எப்பயுமே வற்றாத ஆறுகள் இங்கே நிறையா ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ மழைப்பொழிவும் கொஞ்சம் ரொம்ப அதிகம். ஆனால் இங்கே இப்போ வந்து ஆறுகளே இப்போ எங்கள் ஊரில் காணோம். ஆறுகளே இல்லை, மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் கிளைமேட் வந்து சில்னஸ் பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல அப்படிதான் சொல்லுவேன்.
4: இப்போ விலைவாசி வந்துட்டு மாறுபாடு இருக்குதுங்க. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் கை நிறைய பொருள் வாங்கிட்டு வரலாம் சொல்லுவாங்க. அப்படிக்கு இப்போக்கும் எப்படி இருக்குது?
5: இல்லை கண்டிப்பாக இருக்கு சார். ஏன்னா இது வந்து முக்கியமாக வந்து எல்லா பொருளுமே நாங்கள் கீழேருந்து வர்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா பழங்கள், தக்காளி, காய்கறிங்க எல்லாமே கீழேருந்து சேலத்துலேருந்து வர்றது தான். அதே போல் பலாப்பழம் கூட எங்களுக்கு கீழே பண்ருட்டி பக்கம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவங்க முதல்ல வந்து இந்த தூக்குக்கூலி, டிராவல் அலவன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதனால எங்களுக்கு விலை ஏற்றங்கள் இங்கே அதிகம்தான். சேலத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது ஏற்காட்டுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏற்றங்கள் அதிகம், விலைவாசி அதிகம். அதாவது அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது இப்போ தக்காளி, காய்கறிகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கும் இருக்குது. அதனால தூக்குக்கூலியினால தான் அது அதிகமாக இருக்குது. சுற்றுலாத்தலம் இப்போ அந்த ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ரேட் இருக்கும் ஒவ்வொரு கடையிலையும். உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு ரேட் இருக்கும். இப்போ ஒரு சாக்லேட்டே எடுத்துட்டோம்னா வெளியூர்லேருந்து வந்தால் 200 ரூபாய், லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு 150 ரூபா அப்படி இருக்கும்.
3: ரொம்ப தெளிவாக விலைவாசி எப்படி மாறுபடுது அப்படின்றத நமக்காக பகிர்ந்திருந்தாரு ராஜேஷ்குமார் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சேலம்.
5: கானாமெட்டு பாட்டு ஆட்டம் போட மட்டும் என்று நினைக்காதீங்க நண்பர்கள்.

0: பாப்பா, இதுக்கு மேல யாரும் ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
1: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையுமே நாட்டுப்புற பாட்டு கும்மிப்பாட்டு பாடுவாங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குங்க.
4: அங்கோ இங்காருக்கு வச்ச ஒரு கருவாயலக்குமியலாம், அங்கே அந்தாருமா கடோ அல்லாருமே முகத்தொம்பது எலக்குமியலாம், ஊருக்கு வச்ச கரு கருவாயலக்குமி எலாம், அங்கே உன்னாருவாய் என்னாருவாயலக்குமியலாம், இங்காருக்கு வச்ச ஒரு கருவாயலக்குமியலாம், அங்கே உன்னாருவாய் என்னாருவாயலக்குமியலாம், அங்கே அந்தாருமா கடோ அல்லாருமே முகத்தொம்பது எலக்குமியலாம், அங்கே உன்னாருவாய் என்னாருவாயலக்குமியலாம், ஊருக்கு வச்ச கரு கருவாயலக்குமி எழலாம், அங்கே சந்தை நாங்கள் வெட்டி கட்டி எழலக்குமி எழலாம், அங்கே சருக்காருக்கா போனாலுங்க எழலக்குமி எழலாம், இந்த சருக்காருல உள்ளவீங்க எழலக்குமி எழலாம், அங்கே தாந்த நல்ல மனசுனா எழலக்குமி எழலாம், இங்கே குங்குமங்க வெட்டி கட்டி எழலக்குமி எழலாம், நாங்கள் கொரட்டுக்கா போனாலுங்க எழலக்குமி எழலாம், இந்த கொரட்டில் உள்ளவீங்க எழலக்குமி எழலாம், அங்கே குழந்தோனால மனசுனா எழலக்குமி எழலாம்.
3: அப்படி இந்த நாட்டுப்புற பாட்டு கும்மிப்பாட்டை நான் தேடி போனப்போ மஞ்சக்குட்டை கிராமத்துக்கு போனேன். அங்கே செல்லம்மா அப்படின்ற பாட்டி வந்துட்டு ரொம்ப செல்லம்மா அழகாக ஒரு கும்மிப்பாட்டை நமக்காக பாடி கொடுத்தாங்க. வாங்க அவங்க பாடின பாட்டு எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு,

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம சேலத்திலையும் ஏற்காட்டிலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அருமையான பறவையை பத்தி தான் இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இந்த பறவை தண்ணி கடியில பறக்கக்கூடிய வேட்டைக்காரன். அதுதாங்க சின்ன நீர்க்காகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏரிகள், குளங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களுக்கு அடிக்கடி இது போயிட்டு வருமா. ஒரு திறமையான நீர்ப்பறவை அப்படின்னா அது இந்த சின்ன நீர்க்காகம் தாங்க. தண்ணிக்கடியில அதிவேகமா நீந்தி மீன்களை பிடிக்கக்கூடிய திறன் கொண்ட இந்த பறவை இயற்கையோட அற்புதமான மீன் வேட்டைக்காரர்கள்ல ஒன்றா சொல்லப்படுது. சின்ன நீர்க்காகம் இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல நாடுகளில் பரவலாக இருக்கு. கிராம குளத்திலிருந்து பெரிய ஏரிகள் வரைக்கும் பல வகையான நீர்நிலைகளில் வாழக்கூடிய திறன் இதுக்கு இருக்குங்க. சில நேரங்களில் கடலோர முகத்வாரங்கள்லையும் இதை பார்க்க முடியும். இந்த பறவை சுமார் 50 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. இனப்பெருக்க காலத்துல இதோட உடம்பு முழுசுமே பளபளப்பான கருப்பு நிறத்துல இருக்குங்க. ஆனா இனப்பெருக்கம் இல்லாத காலங்கள்ல பழுப்பு நிற தோற்றத்தோட தொண்டை பகுதியில சின்ன வெள்ளை நிற திட்டுகள் இருக்கும். குட்டையான அழகும் கச்சிதமான உடல் அமைப்பும் இதை மற்ற நீர்க்காக இனங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுது. சின்ன நீர்க்காகத்தோட வாழ்க்கை பெரும்பாலும் நீர்லயே தாங்க இணைஞ்சிருக்கு. இது தண்ணிக்கடியில மூழ்கி தன் இறைய துரத்தி பிடிக்குது. முக்கியமா சொல்ல போனா சின்ன மீன்கள் தான் இதோட உணவே. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைவான மீட்டெடுக்கப்பட்ட ஆழமுள்ள தண்ணியில வேட்டையாடி 2-8 சென்டிமீட்டர் அளவுள்ள மீன்களை பிடிக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. தண்ணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த பறவை தன்னோட ரெக்கைகளை முழுமையா விரிச்சபடி பாறை அப்படி இல்லைன்னா மரக்கிளைகள்ல உட்கார்ந்து இருக்கிறத நம்மளால அடிக்கடி பார்க்க முடியும். இது நீர்க்காகங்களோட ரொம்பவுமே பிரபலமான நடத்தைகள்ல ஒன்னா இருக்குங்க. இயற்கைகளில் இருக்கக்கூடிய ஈரத்தை காய வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி செய்யுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்புறாங்க. சில நீர்க்காகங்கள் பொதுவா தனியாவோ அப்படி இல்லைன்னா சின்ன குழுக்களாவோ மீனை பிடிக்குங்க. சில நேரங்களில் கொக்குகள், நாரைகள் மற்றும் பிற நீர்ப்பறவைகளோட சேர்ந்து இந்த பறவையை பார்க்க முடியும். ஒரு மீனை பிடிச்சு மேலே கொண்டு வந்த உடனே மற்ற பறவைகள் அதை திருட முயற்சிக்கிறது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான காட்சி தான். இனப்பெருக்க காலத்துல மரங்களுக்கு மேல குச்சிகளால கூடுகளை அமைக்குது. பெரும்பாலும் கொக்குகள் மற்றும் பிற நீர்ப்பறவைகள் வாழும் கூட்டு குடியிருப்புகள்லயே இதுவுமே கூடு கட்டுது. 2-6 முட்டைகள் வரைக்கும் இடுதுங்க. ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே சேர்ந்து கூடு கட்டி குஞ்சுகளை வளர்க்குங்க. குஞ்சுகள் வெளியே வரப்போ சிவப்பு நிற தலையோட இருக்குமா. சுமார் 1 மாசத்துக்கு அப்புறம் அது கூட்டை விட்டு வெளியேற தொடங்குது. பெற்றோரோட பாதுகாப்புலையும் வழிகாட்டுதல்லையும் மீன் பிடிக்கும் திறனை கத்துக்குது. சின்ன நீர்க்காகங்கள் சுற்றுச்சூழல்ல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. மீன்களோட எண்ணிக்கைய சமநிலையில வச்சிருக்கிறதோட நீர்நிலைகளோட உயிரியல் அமைப்புலையும் முக்கிய இடத்தை வகிக்குது. இதோட இருப்பு அந்த நீர்நிலையோட ஆரோக்கியத்தை காட்டக்கூடிய ஒரு அறிகுறியாகவுமே இருக்குங்க. தண்ணிக்கடியில பறக்கக்கூடிய வேட்டைக்காரன மாதிரி செயல்படும் இந்த சின்ன நீர்க்காகம் இயற்கையோட அற்புதமான படைப்புகள்ல ஒண்ணுதான். அதை தெரிஞ்சுக்கிறது, அதோட வாழ்விடங்களான நீர்நிலைகளை பாதுகாக்கிறதும் நம்மளோட பொறுப்பு தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. பாடலை கேட்டுட்டு வாங்க, பழங்குடியினர்களை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தை சேர்ந்த உதாதி அப்படின்ற பழங்குடி மக்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. உதாதி மக்கள் முஜாதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவோட வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஷெல்பன் விரிகுடா மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் வாழ்ந்து வந்த இவங்க அந்த பகுதியோட பாரம்பரிய உரிமையாளர்களாக நம்பப்பட்டாங்க. இவங்களோட மொழியான உதாத்தி பாமன் மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பழமையான மொழி தாங்க. காலப்போக்கில் இந்த மொழி பேசுகிறவங்க குறைஞ்சாலும் அந்த மொழியை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு தாங்க வருது. ஆய்வாளர்கள் பலர் உதாத்தி மொழி சொற்களை பதிவு செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போக உதவி இருக்காங்க. உதாதி மக்களோட வாழ்க்கை இயற்கையோடு நெருங்கிய தொடர்புடையதுங்க. கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்த இவங்க ஆறுகள்லேயும் கடல்லையும் மீன் பிடிச்சு தங்களோட உணவு தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வந்தாங்க. கடல், மணற்குன்றுகள், காடுகள் இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இருந்ததுங்க. இவங்களோட நிலப்பகுதியாக விளங்கக்கூடிய ஷெல்பன் விரிகுடா ஆஸ்திரேலியாவோட மிக அழகான இயற்கை பகுதிகளில் ஒன்றாக நம்பப்படுது. அங்கே அரிய வகை விலங்குகளும் பறவைகளும் வாழுது. வெண்மையான சிலிக்கா, மணற்குன்றுகள் அந்த பகுதியில் தனிச்சிறப்பாக விளங்குதுங்க. உதாதி மக்களோட புராண கதைகளும் ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. குலக்குறியீடாக கருதப்படக்கூடிய ஒரு வைர திருக்கை, அந்த மீனை மையமாக கொண்ட தோற்றக்கதை அந்த பகுதியில் இருக்குங்க. வெண்மையான மணற்குன்றுகளோட உருவாக்கத்தை விளக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான கதைகள் இயற்கையையும் ஆன்மீக நம்பிக்கைகளையும் இணைக்கக்கூடிய பழங்குடி அறிவோட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தாங்க. ஆனால் உதாதி மக்களோட வரலாற்றில் சோகமான அத்தியாயங்களுமே இருக்கு. காலனித்துவ ஆட்சி காலத்தில் அவங்க தங்களோட சொந்த நிலங்கள்லேருந்து வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டாங்க. அரசோட கட்டுப்பாட்டில் இருந்த மிஷன் பகுதிகளுக்கு அவங்க மாற்றப்பட்டு தங்களோட மொழியை பேசவும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை பின்பற்றவும் தடை செய்யப்பட்டாங்க. இதனால கலாச்சாரம் அவங்களோட அடையாளம் பெரும் சவால்களை எதிர்கொண்டதுன்னு கூட சொல்லலாம். 1980களில் செல்பன் விரிகுடாவோட வெள்ளை சிலிக்கா மணற்குன்றுகளோட சுரங்கம் அமைக்கும் திட்டம் முன்வைக்கப்பட்டது. இது அந்த பகுதியோட இயற்கை வளங்களுக்கு, உதாதி மக்களோட பாரம்பரிய நிலங்களுக்கும் அச்சுறுத்தலாக இருந்தது. இதை எதிர்த்து உதாதி மக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் ஒன்றிணைஞ்சு போராடினாங்க. அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. அதுக்கப்புறமா அந்த பகுதி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக நீடித்த உரிமை போராட்டத்தோட விளைவாக 2016 உதாதி மக்களோட பாரம்பரிய நில உரிமை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. இது வரலாற்றில் அவங்களோட மிக முக்கியமான வெற்றியாக நம்பப்படுதுங்க. இன்னைக்கு உதாதி மக்கள் தங்களோட மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அறிவை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட கதை, நிலம், இயற்கை மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கிறது தாங்க முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 107.8 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா வைவேனியர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு காதல் கதை. அதே மாதிரி அந்த காதல் வந்து கை கூடுனுச்சா அப்படின்னா, ஒரு கட்டத்தில் கை கூடுதுங்க. பாலாஜி, நந்தினி இவங்களை பற்றின இவங்களுடைய ஒரு வாழ்க்கை நிகழ்வுகள், வாழ்க்கை கதை, காதல் கதை, அதை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க. இவங்களுடைய நேட்டிவ் அப்படின்னா நீலகிரி. நீலகிரியில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறது கோயம்புத்தூரில் தான். கோயம்புத்தூரில் இவங்க வந்து காலேஜ் படிக்கிறப்ப மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்களோட வாழ்க்கையில் அது வரைக்கும் அவங்க வந்து அந்த நீலகிரியில், நீலகிரி அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட், அங்கே வந்து அவங்க மீட் பண்ணது இல்லை. அந்த கல்லூரி வாழ்க்கையில் கோயம்புத்தூரில் அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிக்கிட்டு ஒரே கிளாஸ், அப்போ வந்து ரெண்டு பேர் அறிமுகமாகறாங்க. என்ன ஊர் என்ன ஊருன்னு கேட்கும்போது, நீலகிரி, நானும் நீலகிரி அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க ரெண்டு பேரும் முதல் முதலாக அறிமுகமாகறாங்க. அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையோட முதல் நாளில் அவங்க இரண்டு பேரும் அறிமுகமாகறாங்க. நந்தினி, பாலாஜி ரெண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. ஆரம்பத்தில் ஒரு நல்ல நண்பர்களாக வந்து இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அது காதலாக மாறுது. அந்த காதல் திருமணத்தை நோக்கியும் போகுதுங்க. இவங்களோட வாழ்க்கையில் பல்லாயிரம் நிகழ்வுகள் நடந்திருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நினைவுகள், அந்த நினைவுகளை தான் இன்றைக்கி நான் கதையாகவும் சொல்ல போகிறேங்க. பாலாஜியோட நேட்டிவ் நீலகிரி. அங்கே வந்து ஒரு ஸ்கூலிங். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து வராருங்க. அவருக்கு வந்து கோயம்புத்தூர் வரணும் அப்படின்றது ஒரு தற்செயலாக அமைஞ்ச ஒரு விஷயம். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து அங்கே சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ இவர்கிட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் போகலான்ட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ அவங்க அப்பாவும் வந்து, சரி நீ அங்கேயே போய் படிக்கிறதுனா படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கேயே போயிட்டு ஹாஸ்டலில் அவர் தங்கி படிக்கிறாருங்க. தொடர்ந்து அவருடைய பயணம் பற்றியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: டே மச்சான், எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா?
4: ஹேய், என்ன பழகுண்டாது, என்ன பார்த்து படிச்சியா படிச்சியான்னு கேட்டுட்டு இருக்க. எக்ஸாமுக்குலாம் படிக்கல.
1: பயமா இல்லையாடா?
4: பயமா எனக்கா? இல்லவே இல்லை.
3: குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
5: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க இவங்க கூட. இன்றைக்கி பாலாஜி, அதற்கப்புறம் நந்தினி, இவங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டோரி தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க. அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பாலாஜி, அதே மாதிரி நந்தினி அவங்களும் நீலகிரி, அந்த ஒரு இடத்துல தான் வந்து வாழ்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பாலாஜி அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரியில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாரு. அது போகிறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை அப்படின்னா, நீலகிரியில் அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாரு. அப்போ காலேஜ் வந்து எங்கே போகலாம் அப்படின்றப்ப ஒரு நிறைய ஆப்ஷன்லாம் வந்து இருந்தது. பக்கத்துலேயே எங்கேயாவது போகலாமா, இல்லை எங்கேயாவது போயிட்டு ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாமா அப்படின்லாம் அவருக்கு வந்து சிந்தனை இருந்ததுங்க. ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு போகிறதுக்கு வந்து அவ்வளோவா ஒரு ஆர்வம் வந்து இருந்தது. போயிட்டு நம்ம கோயம்புத்தூரில் தங்கி ஃப்ரெண்ட்ஸோடு படிக்கலாம் அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேர் வந்து போகிறாங்க. கூட அவங்க கூட சேர்ந்துட்டு போயிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயே ஹாஸ்டலில் அவங்க கூடயே வந்து தங்குறாருங்க. ஒரு கட்டத்தில் அந்த முதல் நாள் எல்லாருக்குமே அந்த காலேஜ் ஃபஸ்ட் டே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருக்கும். எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து இருக்கும். அப்படி அந்த முதல் நாள் கல்லூரி அவர் வந்து போகிறாருங்க. அவங்க அப்பாலாம் அதுக்கு முன்னாடி நாளே போய் விட்டுட்டு வந்துட்டார். அதற்கப்புறம் அந்த முதல் நாள் காலேஜ் ஒரு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படி வந்து போகிறாரு. அவர் நண்பர்களோடு தான் வந்து போகிறாரு. ஆனால் இரண்டு நண்பர்களுமே வெவ்வேறு டிபார்ட்மெண்ட், இவர் வந்து வேறு டிபார்ட்மெண்ட். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் நாள் அந்த கிளாஸ்குள்ளார நுழைகிறாரு, எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. ரெண்டாவது பெஞ்சில் இவர் வந்து உட்கார்றாரு. உட்காந்து பக்கத்தில் வந்து சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. இந்த ஆண்டை வந்து ஜென்ஸ். அந்த முதல் நாள் எல்லாருமே வந்து இந்த அறிமுகப்படுத்திக்கிறதுலாம் இருக்கும். அப்படி எல்லாருமே எந்திரிச்சு எங்கேருந்து வரோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூர் என்னுடைய ஊர், என்னுடைய பேர் அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரோ ஆகும்போது இவரும் எந்திரிச்சு என்னுடைய நேட்டிவ் நீலகிரி, அதுக்கப்புறம் என்னுடைய பேர் பாலாஜி அப்படின்னு இன்ட்ரோ ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய மனைவி அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே காலேஜில் அதே கல்லூரியில் சாரி அதே கிளாஸில் வந்து இருக்கிறாங்க நந்தினி. அவங்களும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய பேர், ஊர் பேர் நீலகிரி, அதெல்லாம் சொல்லி இன்ட்ரோ பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து தெரியுது, ஓ இவங்களும் நீலகிரி தான் அப்படின்னு. நீங்களும் நீலகிரியா அப்படின்னு அன்றைக்கி தான் முதல் முதலாக பேசுகிறாரு. அவருக்கு அப்படியே ஸ்டெயிட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பெஞ்ச் வந்து இருந்ததுங்க. ஸோ அன்னையிலேருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தினமுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ இது காதலாக மாறுனுச்சு அப்படின்ற கதையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. பாலாஜி நந்தினி அவங்களுடைய ஒரு வாழ்க்கை கதையை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பாலாஜி நந்தினி அவங்க இரண்டு பேரும் வந்து காதலிச்சு ஒரு கட்டத்தில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க காலேஜ் வந்து ஒரே காலேஜ் படிக்கிறாங்க, ஒரே கிளாஸ். அவங்களுடைய நேட்டிவ் வந்து ரெண்டு பேருடைய நேட்டிவும் நீலகிரி. கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த முதல் நாள் அறிமுகமாயிட்டு ஒரு நண்பர்களாக ஆகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு நல்ல நட்பாக ஆரம்பித்து தான் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு லவ்வாக மாறுதுங்க. ஆரம்பத்தில் ஜாலியாக ரெண்டு பேரும் வந்து

அப்படின்றதுனால ஒரு பேசிக்கிட்டே வந்து போகிறாங்க. பஸ்ஸில் கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸு மாறி நீலகிரிக்கு போகணும். அப்படி இவங்களும் நீலகிரிக்கு வந்து பயணம் பண்ணுறாங்க. கல்லூரியிலேருந்து கேட்டை விட்டு வெளியே வராங்க பேசிக்கிட்டு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கமாக அப்படியே நடந்து வந்து பஸ் ஏறணும். அதுக்கப்புறம் பஸ் ஏறி பயணிக்கணும். அப்படி நடந்து வரும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்லேயும் வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸு வந்து மாறி அதற்கப்புறம் தான் வந்து நீலகிரிக்கு பஸ் ஏறி பயணிக்கணும். அப்படி ஒரு அவங்களுடைய ஊருக்கான பஸ் ஏறி பயணிக்கும் போது ரெண்டு பேரும் வந்து ஒரே ஊர் தான், இன்னும் வில்லேஜ் மட்டும் வெவ்வேறு, ஆனால் ஒரே டிஸ்ட்ரிக் தான். ஸோ அப்போ ஒரே பேருந்தில் தான் வந்து பயணிக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா கடைசியாக போயிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு பிரிகிறாங்க. அந்த ஒரு டேயில் அவங்களுக்கு இருந்த அந்த நட்பு வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக மாறுது. ஓரளவுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி பேசிக்கிற அளவுக்கு, ஃபோன் பண்ணி பேசிக்கிற அளவுக்கு ஒரு நட்புக்குள்ளார வராங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்னென்ன, எப்படி இந்த நட்பு காதலாக மாறுனுச்சு, அதற்கப்புறம் எப்படி திருப்பணத்துக்குள்ளார போணுச்சு அப்படின்ற ஒரு கதையை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு பாலாஜி அதற்கப்புறம் நந்தினி இவங்களோட ஒரு காதல் கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. கோயம்புத்தூரில் ஒரே காலேஜ் படிக்கும்போது அவங்க வந்து காதலிக்கிறாங்க. இவங்களுடைய நேட்டிவ் ரெண்டு பேருக்குமே வந்து நீலகிரி மாவட்டம்தான் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு கட்டத்தில் அந்த லீவுக்கு வந்து ஒன்றா தான் அவங்களுடைய ஊருக்கு வந்து போகிறாங்க. அப்போ இன்னும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்கங்க பாலாஜி அதுக்கப்புறம் நந்தினி. அதே மாதிரி ஊர்லேருந்து புறப்பட்டு லீவ் முடிஞ்சு திரும்ப காலேஜுக்கு வருவாங்க இல்லையா, அப்பையும் வந்து பேசி வச்சுக்கிட்டு ஒன்றா தான் ஒரே ஒரு பேருந்தில் தான் வந்து பயணிக்கிறாங்க. அவங்களுடைய நட்பு வந்து ரொம்ப ஒரு நல்ல நட்பாக வந்து இருந்ததுங்க. ஆனால் ஒருவருக்கு மட்டும் அந்த நட்பில் இருந்து காதல் மலருது. பாலாஜிக்கு வந்து ஒரு அது காதலாக வந்து மாறுது. ஆனால் அதை வந்து அவர் வெளிப்படுத்திக்கவே இல்லை. ஒரு வேளை நம்ம வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நந்தினி நம்ம கூட பேசாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட காதலை வந்து வெளிப்படுத்திக்கவே இல்லை. அவர் அப்படியே காலங்கள் போது ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவரும் வந்து தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருங்க. யார் அப்படின்னா பாலாஜி. அந்த காலேஜில் வந்து காலேஜுக்கு வெளியே வந்து ஒரு சின்ன டீ கடை இருக்கும். அங்கே ஹாஸ்டலில் இருக்கவங்களாம் அப்பப்போ வந்து டீ குடிச்சிட்டு திரும்ப வந்து ஹாஸ்டலுக்குள்ளார வந்து போவாங்க. அது ஒரு வழக்கம். அப்படி ஒரு டீ கடை, அந்த டீ கடையிலேருந்து டீ குடிச்சிட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நடந்து வரணும். அப்படி அன்றைக்கி வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப அவர் வந்து அவருடைய காதலை வந்து வெளிப்படுத்துகிறார். ரெண்டு பேரும் தனியாக நடந்து வந்துட்டுருக்கிறாங்க. அந்த ரோட்டில் வந்து யாருமே இல்லை. ஒரு ஈவினிங் டைம், அப்படியே வந்து லைட்டாக மழை வர மாதிரிலாம் வந்து இருக்குது அந்த ஒரு டைமில். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சொல்கிறாரு, அவரோட காதலை வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் அவங்க வந்து அதை பற்றி எதுவும் பெருசாக வந்து சீரியஸாக எடுத்துக்கல. எப்பயும் போல் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் காலேஜ் சேம் கிளாஸ் அப்படின்றதுனால அவங்க ஒரு எப்பயும் போல் அது காட்டிக்கவாமலே வந்து நந்தினி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களும் வந்து ஒரு 6-7 மாதங்களுக்கு அப்புறமா அவங்களுடைய காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. வாழ்க்கை அப்படின்றது நினைவுகளால் ஆனது, நினைவுகள் தான் வாழ்க்கை. இப்போ ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நினைவுகளுமே வந்து இருக்காது. அது முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்தால் கூட அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்கும். நினைவுகள் வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையே வந்து ஆரம்பமாகும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அப்படி ஒருவருடைய வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. அதாவது நம்மளை கூட அந்த நினைவுகள், உங்களுடைய நினைவுகளை சொல்லுங்கள் அப்படின்னா நமக்கு விவரம் தெரிஞ்சதில் இருந்து தான் வந்து சொல்லுவோம். அதற்கு முன்னாடி நம்ம மனசில் வந்து அவ்வளோவா நம்ம வந்து எதுவும் பதிச்சு வச்சுருக்கவே மாட்டோம். அதாவது குழந்தையாக இருக்கும்போது ஒரு 3 மாதத்தில் நடந்தது, 4 மாதத்தில் நடந்ததுலாம் அப்போ மைண்டே எம்டியாக இருக்கும். ஒன்றுமே எந்த ஒரு நினைவுகளுமே நமக்கு இருக்காது, நம்ம எதையுமே பதிய வைக்கவே மாட்டோம். வளர வளர தான் பதிய வச்சுட்டு வரும். அப்படி பதிய வச்சுட்டு வரக்கூடிய நினைவுகளை நம்ம தினமுமே சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா பாலாஜி நந்தினி. அவங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கல்லூரி முடித்த உடனே ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க நம்ம வந்து பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு. ரெண்டு பேரும் நீலகிரியாக இருந்தாலும் அதற்கப்புறம் பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ காலேஜ் முடிஞ்சு எல்லாருமே வந்து வீட்டுக்கு போயிட்டா திரும்ப அந்த காலேஜ் மாதிரிலாம் வந்து தினைக்கும் பார்த்துட்ருக்க முடியாது இல்லைங்களா. அது மாதிரி ரெண்டு பேரும் பயந்துக்கிறாங்க, ஒரு வேளை நமக்கு திருமணம் ஆகாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் அப்படியே காலங்கள் போகுது. பொதுவாக பொண்ணுங்கள் வீட்டில் வந்து அந்த காலேஜ் முடித்ததும் திருமணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க. அப்படி அவங்க வீட்டிலலாம் பேசும்போது இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து கல்லூரியில் ஒருத்தரை வந்து காதலித்தேன், அவங்களே வந்து நான் திருமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அப்பாவும் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி எதுவுமே திரும்ப வந்து பேச்செடுக்கல. அப்புறம் திரும்பவும் அவங்களுக்கெல்லாம் பயமாகுது. ஒரு கட்டத்தில் ஒரு கல்லூரி முடித்து ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நிறைய பயம். ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அவங்க மீட் பண்ணுறதும் ரொம்ப ஒரு கம்மியாக தான் வந்து இருந்தது. அப்போ பயம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா திருமணமும் ஆகுதுங்க. அந்த காதல், அந்த கல்லூரி வாழ்க்கையில் வந்து அந்த காதலும் கை கொடுத்து அவங்களுக்கு. இவங்களோட கதை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.